சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. இன்று நம் சபரி வானொலியில் காட்டினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்று காலை அறிவிப்பாளராக கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

வணக்கம் வணக்கம். கோவையில இருந்து புவனேஸ்வரி பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எல்லாரும் வந்து சாமி சேர்த்துட்டு பெருமாள் சேர்த்துட்டு வந்திருப்பீங்க. ஹாப்பியா இன்னைக்கு நிகழ்ச்சி போலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சிக்குள் நம்ம போக முன்னாடி இந்த நிகழ்ச்சி வழங்குறதுக்கு வாய்ப்பு அளித்த எனக்கு கொடுத்துருக்க கீதநேசன் சார் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பதிவு போட காத்திருக்கும் அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் முதல்கண் வணக்கம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனுஷியா சகோதரி என்னோட பணியாற்ற ரெடியா இருக்காங்க, அவங்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். நிகழ்ச்சியில வந்து இப்ப வந்து முதல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்ம வந்து சமைச்சு வச்சுட்டு தோங்குறது தான் நல்லதா இருக்கும் இல்லையா. அதுக்கு முதல் கடவுள் யாரு? கணபதி, விநாயகர். எந்த இடத்துலயும் விநாயகருக்கு பூஜை போட்டுட்டு தான் அடுத்து நம்ம எல்லா விஷயம் பண்ணுவோம். இன்னைக்கு இப்ப அதே மாதிரி ஒரு விநாயகர் பாட்டு, சிந்து பைரவிங்கிற படத்துல இருந்து கேடிஎஸ்எஃப் பண்ண மகா கணபதிங்கிற பாட்டுல முதல்ல கேட்கலாம். கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம்.

நேர்களே, பாடல் கேட்டீர்களா? உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்றைய நிகழ்ச்சி என்னவென்று நான் உங்களுக்கு ஒரு முறை கூறுகிறேன். நேற்று பாலச்சந்தர் அவரின் பிறந்த நாளாகும். பாலச்சந்தர் பற்றி நாம் கூறவே வேண்டாம். அவர் 101 படங்களுக்கு மேல் எடுத்துள்ளார். மிக சிறந்த டைரக்டர் ஆவார். அவரின் படங்கள் ஒவ்வொன்றும் பேசப்படும் இன்று வரை என்று கூறலாம். அதுக்கு இதே கிடையாது. மிக சிறந்த தயாரிப்பாளர் ஆவார். அவரின் படங்களிலிருந்துதான் சில பாடல்களை இப்பொழுது ஒளிபரப்ப காத்திருக்கிறோம். இனி அடுத்ததாக வரும் பாடல் இருகோடுகள் என்ற படத்திலிருந்து புன்னகை மன்னன் பூவிரி கண்ணன் என்ற ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் ஒளிபரப்பாக இருக்கிறது. பாலச்சந்தரை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால் அவரின் முதல் கதாசிரியராகத்தான் முதலில் சினிமா உலகத்தில் வந்தார். அதாவது தெய்வத்தாய் என்ற படம், எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த தெய்வத்தாய் என்ற படத்தில் தான் முதலில் கதாசிரியராக தோன்றினார். அதற்கு பிற்பாடு அவரின் முதல் திரைப்படம், அவர் இயக்கின திரைப்படம் நீர்க்குமொழி என்ற படமாகும். அந்த படத்தில் தான் அவர் முதலில் அவரோட இயக்கம் வந்தது. மிக வெற்றி படங்களை என்ன அளவு அவரால் மிக வெற்றி படங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றி படங்களை நிறைய நமக்கு கொடுக்க உள்ளார். அவரின் படங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் நாம் கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டே இருக்கிறார். குடும்ப சித்திரமான படங்களாக இருக்கும், பெண்களை வந்து மிகவும் தைரியமாக இயங்குவது எப்படி, பெண்களுக்கு வந்து ஒரு தனி மரியாதையை தேடித்தரும் வண்ணம் அவரின் படங்கள் எல்லாம் அமைந்திருக்கும். அவ்வாறான படங்கள் நிறைய எடுக்கக்கூடியவர் பாலச்சந்தர். அவரை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இருகோடுகள் படத்தில் இருந்து பாடல். அந்த பாடல் ஜெமினி கணேசன், ஜெயந்தி, சௌகர் ஜனகி இவர்கள் எல்லாம் நடித்திருப்பார் அந்த படத்தில். இந்த படக்கதை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பட்டிக்குட்டி எல்லாம் மிகவும் பிரபலமாக ஓடப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் வந்து சௌகர் ஜனகி ஒரு இந்தி வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர் வரும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை கூறுவார். அந்த வார்த்தையை மிக நாளுக்கு மற்றவர்கள் கூறும் பொழுது இருகோடுகள் படத்தில் சௌகர் ஜனகி கூறும் வார்த்தை அது என்று கூறும் அளவு அந்த வார்த்தை மிக பிரபலமாக ஆகப்பட்டது. அது என்ன என்று நான் கேள்வி கேட்டுள்ளேன். நீங்கள் அதை பதிவு போடவும் அன்பு சிந்தங்களே. நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா? இருகோடுகள் பாடலை கேட்டுவிட்டு இனி அடுத்து இதை பற்றி கேட்கலாம்.

இன நேர்களே, பாடல் கேட்டீர்களா? மிகவும் அருமையாக இருந்தது அல்லவா அந்த பாடல். நான் முதலில் கேட்டிருந்தேன் கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை கோவையில் இருந்து பத்மா சகோதரி மிகவும் அழகாக அச்சா என்ற வார்த்தை என்று கொடுத்துள்ளார். அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்பது மதுரை மாட்டுத்தவணி அழகரையா இணைந்துள்ளார், அப்புறம் தோளசேரி விஜயரசுகுமார், தோளசேரி தேன்மொழி சகோதரி, அப்புறம் ரெட்டையார்பட்டி தீபாகுமார் சகோதரி, இவங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சிக்குள்ள இனி அடுத்து போகும்பொழுது, இனி நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிற படம் என்ன தெரியுமா? அவருடைய படத்துல வந்து ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அந்த படம் என்னன்னா தாமரை நெஞ்சம் படம். தாமரை நெஞ்சம் படத்துல வந்து ரொம்ப அழகா அந்த கதாசிரியராக தோன்றப்பட்டிருப்பாங்க, கதாநாயகியை சித்தரிச்சிருப்பாங்க, குடும்ப ஏரியாவும் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்கங்க. அதை பத்தி சொல்லணும்னா நமக்கு சொல்லிட்டே இருக்கணும். அந்த லாஸ்ட்ல வர கிளைமாக்ஸ் சீன் அது வந்து மறக்கவே முடியாது யாராலையும். நாகேஷ் கிட்ட வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து நாகேஷ் கிட்ட வந்து போன் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து தன்னை பத்தி சொல்ற விஷயத்தையே யார பத்தியோ சொல்ற மாதிரி அவங்க நாகேஷ் வந்து அவங்க யாருக்கிட்டயோ சொல்றதா நினைச்சு அவங்கள பத்தியே அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பாங்க இவங்க. அப்ப சொல்லுவாங்க, இந்த கதாநாயகி எந்த மாதிரி எடுக்கணும் முடிவுன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, அப்ப ரொம்ப பாவமா இருக்குங்க, அதை கேட்கும் பொழுது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை அவங்க கேட்டுட்டே மெல்ல மெல்ல மாத்திரையை ஒன்னன்னா அதுல போடுவாங்க. போட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போது அதனாலதான் அந்த ஹீரோயின் அந்த முடிவையே எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு டம்ளரை கீழே தவறி விழும். அப்ப சத்தம் கேட்டுட்டுதான் அவர் நாகேஷ் வந்து ஐயோ என்னாச்சு ஏன் இப்படின்னு சொல்லிட்டு அவரை பதட்டம் அடைகிற அந்த சீன் வந்து நிஜமாவே அதை பாக்குற ஒவ்வொருத்தங்க மனசுலயும் ரொம்ப சங்கடமாவும் அது எவ்வளவு நெகிழ வைக்கிற மாதிரி சீன்கிறத வந்து இனி எந்த படத்துல பார்க்கும் பொழுதும் அந்த சீன் நம்ம மனசுக்குள்ள வந்து வந்தே தீரும். எந்த படத்துலயும் இல்லாத ஒரு சீன் அதுன்னு சொல்லலாம். அவ்வளவு அழகா எடுத்திருப்பாங்க. அதனால பாலச்சந்திர பத்தி அவருடைய படங்களை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். இப்ப தாமரை நெஞ்சம் படத்துல இருந்து ஒரு பாடல் இப்ப ஒளிபரப்பாக இருக்கிறது. அந்த படத்துல நடிச்ச அதுல வந்து ஜெமினி கணேசன், வாணிஸ்ரீ, சரோஜாதேவி நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து சரோஜாதேவியோட பேரு படத்துல என்ன அப்படிங்கிறதுதான் இப்ப கேள்வி. நீங்க வந்து கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து பதிவிடுங்க அன்பு சொந்தங்களே. பாடலை கேட்கலாமா?

கம்மியாக இருந்தது இல்ல, அந்த படக்காட்சி நம்ம கண்ணுக்குள்ளேயே வர மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து பாலச்சந்திரால மட்டும்தான் முடியும்னு சொல்லலாம். அவ்வளவு தூரம் சிறப்பான ஒரு டைரக்டர், 101 படங்கள் எடுத்திருக்காங்க. நம்ம சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச அது ஒரு 80-85 படம் அவருக்கு ஒரு வெற்றி படமா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான். இப்படி ஒரு டைரக்டரை வந்து இனிமே நம்ம பார்ப்போமாங்கிறது பார்த்தோம்னா அது முடியாது, சாத்தியம் இல்லைங்கிற மாதிரிதான் நேச்சுரலா எடுப்பாங்க. அவரோட படத்துல வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப வீட்டுல நடக்கிற ஒரு விஷயங்களை எப்படியோ அத அப்படி கரெக்டா அதை வந்து பிரதிபலிப்பாங்க. இப்ப அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போற ஒரு படம், இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில வந்து அறிவழகன் மங்கை அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்றுக்கிறேன். அவங்களும் இதுல இணைஞ்சிருக்காங்க நிகழ்ச்சியோட. இப்ப வந்து இந்த நான் கேட்ட கேள்விக்கான விடையை வந்து தேன்மொழி சகோதரி அவங்க வந்து கரெக்டான விடையை வந்து கூறியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து நான் முதல்ல சொல்லிருக்கேன். கமலாங்கிற பேருன்னு சொல்லிட்டு தேன்மொழி சகோதரி சிறப்பா விடையை அடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போற பாட்டு என்னன்னா கமலஹாசன் ரஜினிகாந்த் இணைந்து நடந்திருக்கிற ஒரு படம், 3 முடிச்ச படம். அது வந்து ரொம்ப அதை நான் சொல்ல பாலச்சந்திரோட இயக்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணவர் தான் ரஜினிகாந்த். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு நம்ம முன்னாடி எல்லாரும் பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா, அந்த ரஜினிகாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம பாலச்சந்தர் அவர் தான். அது மாதிரி கமலஹாசன் ஹீரோங்கிற அந்தஸ்துக்கு குழந்தை நட்சத்திரமா அவர் தோன்றினாரு. அதுக்கப்புறம் ஹீரோங்கிற அந்தஸ்துல அவருக்கு பல வெற்றி படங்கள் கமலஹாசன் வச்சு அவங்க பல படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பா அவரும் வந்து அவரை குருன்னு தான் அவர் வந்து கமல் சொல்லுவாரு. என்னோட குரு யாருன்னு கேட்டா பாலச்சந்திரன் சொல்லுவாரு. அந்த லெவலுக்கு வந்து அவருக்கும் வந்து அவர் ஒரு குருவா இருந்திருக்காங்க. அதனால வந்து அவரை நம்ம பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கணும். இதுல இப்ப நம்ம 3 முடிச்சுங்கிற படத்துல வந்து ஒரு பாட்டு கேட்க போறோம், வசந்த கால நரிகின்மேங்கிற பாட்டு. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை எடுப்பாங்க. அதை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். அதாவது அந்த ஒரு தங்களை காதலிப்பாங்க, அவனை வந்து ஒரு கடல்ல குச்சி தள்ளிடுவாங்க. அந்த ஒரு தன்னுடைய காதலன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற ஒரு ஃபீலிங்ஸ்ல அவங்க வந்து இவனை எப்படியாவது இவனுக்கு வந்து சொல்லி கொடுத்து இவனை வந்து பாடம் கற்பிச்சு கொடுக்கணும், இவனை திருத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த இடத்துல வந்து அழகா வந்து நடிச்சிருப்பாங்க. அவருடைய அப்பாவையே திருமணம் செஞ்சு அந்த இடத்துல வந்து ரொம்ப அற்புதமா அந்த அவங்க வந்து பெரிய ஷாக்கிங் கொடுப்பாங்க. வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணி வந்து நிற்பாங்க, இதான் உங்க அம்மாடா அப்படின்னு சொல்லும் போது அவரு ரொம்ப ஷாக்கிங் அவரு. அதை நம்ம வந்து நிஜமாவே அந்த படத்துல வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அது வித்தியாசமான சீன், அது வந்து மனசுல மாறவில்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினிக்கும் ஸ்ரீதேவிக்கும் அந்த படத்துல நிறைய போட்டிகள், நிறைய அவருடைய விஷயங்களை வந்து இது பண்றது, அவர்

வெளிப்படுத்துறது அதை வந்து ரொம்ப அற்புதமா காமிச்சிருப்பாங்க. நான் சொல்லும் போதே அந்த கதை எல்லாரும் கண்ணுக்குள்ளயும் வந்திருக்கோம், நான் தனியா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க எல்லாரும் பார்த்த படமா தான் இருக்கும். இந்த படத்துல நான் வந்து கேட்க போற கேள்வி என்னன்னா, இதுல வந்து கமலஹாசன் இவங்க ரஜினிகாந்த் இவங்க இணைச்சு நடத்திருப்பாங்க. ரஜினிகாந்தோட அப்பாவா அதாவது ஸ்ரீதேவிக்கு ஜோடியா இணைந்து நடித்திருக்கும் நடிகர் யார், அதாவது ரஜினிகாந்தோடைய அப்பாவா நடிக்கப்பட்டவர் ஸ்ரீதேவிக்கு கணவரா இந்த படத்துல வர அந்த நடிகர் யார், இதுக்கான விடையை நீங்க எல்லாம் போடுங்க அன்பு சொந்தங்களே. பாடல் கேட்கலாமா?

நன்றி. இப்பொழுது நான் இதை கூற வேண்டும். மெயினாக இந்த பதிவுகள் எல்லாம் போடும் பொழுது சில சில நேரங்கள் நான் முன்னப்பின கூறலாமே தவிர, பதிவை வந்து போடுறதுல யாரும் தவறதே இல்லை. நம்ம சபரி சொந்தங்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பா இயங்குறாங்க. அதுல வந்து மெயினா சொல்லணும்னா நம்ம அழகர் அண்ணா, அழகர் அண்ணா பதிவு போட்டிருக்காங்க. கமலாங்கிற பேரை வந்து பதிவு போட்டிருக்காங்க. அண்ணா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா, சிறப்பா விடை போட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கான விடையும் உங்ககிட்டயும் எதிர்பார்க்கிறேன். நானு சொல்லமா பாட்டு கேட்கலாம்?

சமயத்திலே பாடல் கேட்டீர்களா? மிகவும் அருமையாக இருந்தது அல்லவா? இனி அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பாடல், அதுக்கு முன்பாக ஒரு நான் முதல் பாடலில் கேள்வி கேட்டிருந்தேன் அல்லவா, அந்த கேள்விக்கான விடை ரஜினிகாந்தோடைய அப்பா யார் என்று கேட்டிருந்தேன். அதற்கான சரியான விடையை தேன்மொழி சகோதரி கூறியுள்ளார். அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இனி அடுத்த நிகழ்ச்சியில வந்து பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியை வந்து அழகா பெறன்பட நடத்துறோம் நடத்தலையா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா நம்மளை நடத்துறதுக்கு ஒரு ஆர்ஜேவா ஆக்கி அவங்க நிஜமாவே அழகு பாக்குற அந்த விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு கோடார கோடி நன்றி சொல்லணும். அது யாருன்னா கீதநேசன் சார் அவர் தான். நமக்கு இப்படி ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அதுல வந்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து, எல்லோருடையும் தொடர்பு கொள்ளவும், நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நம்ம பரிமாற இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு கீதநேசன் சாருக்கு வந்து நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் சார் அவருக்கு நன்றி. அப்புறம் என்னோட பணியாற்றி இருக்கிற உடல்நலம் பாதிக்கப்பட்டு கூட அவங்க வந்து நிஜமாவே இரும்பல் வாய் விடாம இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே நிகழ்ச்சியில வந்து என்னோட பணியாற்றி இருக்கிற அவங்களுடைய ஆர்வத்தை வந்து நம்ம ரொம்பவே இது பண்ணணும். அனுஷியா சகோதரி அவங்களையும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பதிவு போட்டுட்டு இருக்கிற அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி வானொலியின் காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாரோடையும் பேசுறதுக்கும் பாடலை வழங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து அமைச்சு கொடுத்த களம் இது. இதுக்கு வந்து நம்ம எல்லாருமே நன்றி சொல்லணும். நன்றி. இனி அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாமா? நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்ததாக கேட்கிற பாடல் வந்து மேஜர் சந்திரகாந்த் படத்துல இருந்து பாட்டு. மேஜர் சந்திரகாந்த் படம் வந்து படமா வந்ததே ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு. என்னன்னா, மேஜர் சந்திரகாந்த்ங்கிறது பேர்ல வந்து அவர் முன்னாடி படத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாடகங்கள் எடுத்துருந்தாரு. அப்ப மேஜர் சந்திரகாந்த் சொல்லி ஒரு நாடகம் வந்து ரொம்ப பிரபலமா, அது எல்லாராலையும் பேசப்பட்ட அளவுக்கு அந்த நாடகம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த நாடகத்தை அவர் மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போய் அதை படமா இது பண்ணணும்னு சொல்லி இயக்க வந்ததுதான் இந்த மேஜர் சந்திரகாந்த்ங்கிற படம். இது வந்து அதுல வந்து நான் சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், பாலச்சந்திரோட ஒவ்வொரு படமும் அவங்கவங்க மனசுல நிற்கக்கூடிய ஒரு படம் இல்லையா? அவ்வகையில பாக்கணும்னா இதுல வந்து நாகேஷ் பர்டிகுலரா சொன்னா ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஒரு அப்பாவியா, ஒரு இன்னசென்டா, அதே நேரம் தங்கையின் வாழ்க்கைக்காக வந்து போராடுற ஒரு அண்ணனா ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. அது மாதிரி மேஜர், அவருக்கு மேஜர்ங்கிற பேரு வந்து இது பண்ணப்பட்டதே இந்த மேஜர் சந்திரகாந்த் இதுல வந்ததுதான். அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு. தனக்குன்னு ஒரு தனி நேம பெற்றுக் கொடுத்த ஒரு படம். அந்த படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதுல வந்து கதாநாயகியா ஜெயலலிதா அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துல வந்து இப்ப நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, அதாவது மேஜர் சந்திரகாந்த் படத்துல ஜெயலலிதா கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க, மேஜரும் நாகேஷும் அதுல நடிச்சிருப்பாங்க. அதுல மெயின் பார்ட், மெயின் ரோல் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா ஹீரோயினா நாகேஷின் தங்கையா நடிச்சிருப்பாங்க. அந்த ஜெயலலிதா அவங்களுக்கு ஜோடியா இணையப்பட்ட ஹீரோ யார், அதுதான் இந்த பதிவு. அதாவது ஜெயலலிதா அவங்களுடைய கதாநாயகனா நடிக்கப்பட்ட நடிகர் யாரு இந்த படத்துல, இதுதான் கேள்வி. நேரத்திலே இதுக்கான விட தெரிஞ்சா நீங்க வந்து போடுங்க. இதுல வந்து ஒரு நாள் யாரோ அந்த பாட்டு வந்து பி சுத்திலா ரொம்ப சூப்பரா பாடிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டை. நம்ம எல்லாரும் கேட்கலாமா?

நேர்களே, பாடல் கேட்டீர்களல்லவா? உங்களை எல்லாரும் எல்லோரையும் கவர்ந்த பாடலாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த பாட்டு. இந்த பாட்டு பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க, அவ்வளவு சூப்பரான பாட்டு. இதுல அம்மா ரொம்ப அழகா பாடிப்பாங்க இந்த பாட்டு. இப்ப நான் சொன்னதுக்கு நான் கேட்டிருந்தேன் இல்லையா, கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, ஜெயலலிதாவோட கதாநாயகனா இந்த கதையில வந்த யாருன்னு சொல்ற ஹீரோ யாருன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான விடைய விஜயகுமார் சபாபதி அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. பதிவை போடணும்னு சொன்னா எல்லாரும் கரெக்டா எங்கேயாவது தேடி போட்டுறாங்க. அது நம்ம வந்து சபரியில வந்து ஒரு சிறப்பம்சம், அது வந்து நம்ம பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவருக்கு அவங்களுக்கு வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இனி வந்து அடுத்ததாக நாம பார்க்க இருக்க போற படம் அவரோ ராகங்கள் படம். ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. அதை நம்ம வெளி பார்வைக்கு பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமா இப்படி எப்படி இந்த காலகட்டத்துல எப்படி ஒரு கருத்தா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னா அம்மா பொண்ணு அப்பா பையன் இருப்பாங்க. பையன் வந்து அம்மாவை எதிர்கொண்டு ஒருத்தங்களை காதல லவ் பண்ற மாதிரி, பொண்ணு வந்து அப்பாவோட எதிர்கொண்டு ஒருத்தங்களை லவ் பண்ற மாதிரி கதை வந்து வரும். நம்ம என்ன இப்படி எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரியா தோணும். அப்புறம் பார்த்தா அந்த கதையோட கிளைமேக்ஸ் கேட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க பாருங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். அதாவது காதல்ங்கிறது எப்படி வேணாலும் வரலாம், அது வந்து ஒரு விஷயம். அது அன்பு சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறத வந்து அந்த இடத்துல அது வந்து சும்மா ஒரு விரசத்துக்காக எடுக்கப்படுற விஷயம் இல்லைங்கிறத வந்து அவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள கொண்டு வந்துதான் அதை வந்து இது பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து முடிக்கும் பொழுது அழகா அட்ஜஸ்ட் பண்ணி அழகா திட்டுவாங்க. என்னன்னா அப்பாவா இருக்கிற மேஜர் சுந்தரராஜன் அவரும், அப்புறம் அம்மாவா இருக்கிற ஸ்ரீ வித்யா அவங்களும் ரொம்ப அழகா அந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கதையோட முடிவு பார்க்கும் பொழுது இப்படி ஒரு கதை எடுக்கும் போதுதான் இப்படி ஒரு அழகான விளக்கத்தை வந்து கொடுக்க முடியும். அவங்க வந்து அவங்க அவங்க வயசு கேட்டபடிதான் இது பண்ண முடியுமே தவிர மாறுதலான ஒரு விஷயங்களை வந்து செய்யறது தப்பு அப்படிங்கறத ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருப்பாங்க அந்த கதையில வந்து. அது வந்து பாலசுந்தரால மட்டுமே முடியும். அவரை முதல்ல படத்துல பார்க்கும்போது டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு ரோடு சொல்ல வர்றாரே நமக்கு தோணும். ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இதுல வந்து ஒரு கருத்தை வந்து சூட்டியிருப்பாரு. அது நம்ம படம் பார்க்க முடியும் பொழுதுதான் நமக்கு வந்து அது புரியும். அழகா படாது இந்த படத்துல. இப்ப நம்ம கேட்க போற பாட்டு வந்து வாணிஜெயராம் பாடின ஏழு சுரங்களில் எத்தனை பாடலுங்கிற பாட்டு. இந்த பாட்டை பத்தி முதல்ல உங்களுக்கு நான் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கணும், நேரம் பத்தாது எனக்கு. ஏன்னா அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. வாணிஜெயராம் பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாலு பாடாலையும் வெவ்வேறு விதமான கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்து கேட்கும்போது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த வந்து நிஜமாவே அந்த இடத்துல வந்து கண்ணதாசன் அவரையும் சொல்லணும், ரொம்ப சூப்பரா கல்வி ஏற்றிருப்பாங்க. அழகான பாடல் இதுக்கு வந்து வாணிஜெயராம் அவங்களுக்கு வந்து தேசிய விருது பெற்று கொடுத்த பாடல் இது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, வாணிஜெயராம் அவரோ ராகங்கள் படத்துல ஏழு சுரங்கள் பாடலுக்கு தேசிய விருது வாங்கினாங்க. வாணிஜெயராம் எத்தனை தேசிய விருது பெற்றிருக்காங்க, அது எந்தெந்த படத்துக்கு? இந்த கால கேள்வியை வந்து தெரிஞ்சவங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பதிவு போடுங்க அன்பு சொந்தங்களே. வாணிஜெயராம் அவரோ ராகங்கள் படத்துல ஏழு சுரங்களில் பாடலையும் கேவி நாயகனை பார்த்து பாடியிருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கப்பட்டது. அதே மாதிரி வாணிஜெயராம் எத்தனை தேசிய விருது வாங்கியிருக்காங்க, என்னென்ன படத்துக்கு வாங்கியிருக்காங்க, இதை தெரிஞ்ச பதிவு போடுங்க அன்பு சந்தன்ஜே. பாடலை கேட்கலாமா?

நான் சொன்னேன் இல்ல, நம்ம சபை சொந்தங்கள்லாம் வந்து ரொம்ப சிறந்தவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு பதிவு போடுறதுல வந்து அவங்கள முடியவே முடியாது. அழகரன் தான் அவர் வந்து பதிவு ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணி போறதுல அவர் ரொம்ப சூப்பரா வந்து போட்டுட்டு இருப்பாங்க. அவருடைய கரெக்டான தேர்வு வந்து நிஜமாவே ரொம்ப இதா இருக்கும், எப்படிதான் கண்டுபிடிக்கிறாரோன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அழகரண்ணாவும் கரெக்டா போட்டிருக்காங்க, தேன்மொழி சகோதரியும் போட்டிருக்காங்க, பதிவு வந்து போட்டிருக்காங்க ஏழுங்கன்னு சொல்லிட்டு. தேன்மொழி சகோதரி, விஜய் சகோதரி, அழகரண்ணா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மூவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி பாடலுக்குள் செல்லலாமா? அடுத்த பாடலுக்கான பதிவு போடுங்க அன்புச்சு உங்களுக்கு.

என்ன நேர்களே, பாடல் கேட்டீர்களா? பாடலில் மெய்மறந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். நான் அப்படித்தான். எனக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்க விட்டாலும் ஓடி போயிடுவேன். இந்த பாட்டு உனக்கு பிடிச்சமான பாட்டு கூட சொன்னாங்கன்னா அதுல ஒரு பாட்டா இந்த பாட்டு இருக்கும். அதுல இந்த ரெண்டாவது பாடா என்ன ரொம்ப ரொம்ப கலந்த பாடல். எனக்காக நீ எல்லாம் இயற்கையில் நடக்கும் இந்த வரிகள் வந்து நிஜமாவே என் மனசு தொட்ட ஒரு வரிகள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நன்றி சபரி வானொலிக்கு. இப்ப நம்ம வந்து நான் கேட்டிருந்தேன் இல்லையா, கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து சரியான விடைய வந்து நான் சபரிமலையில் சொல்லவே வேண்டாம். எல்லா அன்பு சொந்தங்களும் டக்கு டக்குன்னு போடுறாங்க. இதுல வந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகரண்ணா ஃபர்ஸ்ட் கேள்விக்கான விடையை போட்டுட்டாரு. போட்டது மட்டும் இல்ல, அவர் தெளிவா வருஷம் முழுக்கொண்டு கொடுத்துட்டாரு. என்ன 80வது வருஷம், 96வது வருஷம் சொல்லி சுவாதி கிரணம் சங்கராபரணம் அவரு அன்புங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. அண்ணா வாழ்த்துக்கள் இல்லைன்னா எப்படித்தான் இப்படி நீங்க வந்து கலெக்ட் பண்றீங்களோ. அதே மாதிரி தேன்மொழி சகோதரி 3 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்கிற கரெக்டான விடையை வந்து தேன்மொழி சகோதரியும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நானு. இனி அடுத்து வந்து நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம நிகழ்ச்சியில வந்து என்னன்னா நம்ம அடுத்ததா பார்க்க இருக்கிற பாட்டு என்னன்னா அவர்கள் படத்துல இருந்து பாட்டு. அது வந்து அந்த அவர்கள் படம் வந்து சொல்லுங்க நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். படம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து பெண்களை வந்து நிஜமாவே எங்க சமையல் பண்ணத்தான் லைக்கு பெண்கள் தான் இப்படி இருக்கணும், அவங்களால அது செய்ய முடியாது இது செய்ய முடியாது, அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாம வாழ்ந்த காலம் உண்டு. ஆனா அதையெல்லாம் மாத்தினது ஒரு வந்து ஒரு சுற்றுணர்வு ஏற்பட்டு பெண்களால எதையும் சாதிக்க முடியும், பெண்கள் வந்து மன ஒழுமை கொண்டவங்கிறத வந்து அழகா ஒவ்வொரு படத்துலயுமே அவர் வந்து வலியுறுத்திருப்பாங்க. இதுல வந்து இந்த அவருடைய படத்துல வர கதாநாயகி பேரெல்லாம் ஹீரோயின் பேர் வந்து தனியா மனசுல வந்து தெரியும். அந்த லெவலுக்கு வந்து படத்தை வந்து அவர் சுத்திருப்பாரு பெண்களோட கதாபாத்திரங்கள. அதுல வந்து இந்த படத்துல வந்து சுஜாதா ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க. சூப்பரா அவங்க நடிக்க பத்தி சொல்லவே வேண்டாம், அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து நீங்க இந்த பக்கத்துல அவங்க பேரு வந்து ஆடோங்கிறது ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க. ஆடோங்கிறக்கு எதை கேட்டாலே எல்லாரும் வந்து அவங்களை சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப அருமையா சூப்பரா நடிச்சிருப்பாங்க அவங்கள வந்து. அதாவது என்னன்னா நீங்க பார்க்க பொழுது பெண்கள் வந்து எவ்வளவு அதுல வந்து ஒரு எழுத்து கேட்பாங்க, ஒரு இடத்துல வந்து கேட்பாங்க நீ வந்து இப்ப கூட அழமாட்டியா அப்படின்னு. அந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பிரச்சனையும் ஒரு பொண்ணு வந்து மனசுக்குள்ள வச்சு எவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில கொண்டு வருவாங்க, எல்லாத்தையும் எடுத்து நின்று எப்படி போராடுவாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல வந்து. அந்த வசனம் எனக்கு ரொம்ப கவர்ந்த வசனம். கடைசியில கேட்பாங்க அவங்க வந்து அந்த அவங்களுக்கு மாமியார் அவங்க வந்து சொல்லுவாங்க இப்ப கூட நீ அழமாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் மனசுல வந்து அடக்கி ஒரு பொண்ணு வந்து நீச்சல் அடிச்சு வாழ்க்கையில எப்படி வரணும், எந்த கஷ்டத்துல இருந்தாலும் தன்னைத்தான் எப்படி சுதாரிக்கணுங்கிறத வந்து அவர் ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு விதமா காமிச்சிருப்பாங்க. அதுல இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் எல்லாரும் அழுதுட்டு கதாநாயகினா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாதுங்கிறத மாற்று கொண்டு வந்தது வந்து பாலச்சந்தர் தான். அவருக்கு அந்த பெருமை தெரியும். அதுல வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு பாட்டு காற்றுக்கு என்ன வேலி, காற்றுக்கு என்ன வேலி, பொண்ணுங்க வந்து மனசு வந்து ரொம்ப இதா இருக்கணும், அது வந்து சுதந்திரமா பறக்கணும், அது வந்து அதாவது மனசளவுல பொண்ணுங்க வந்து ரொம்ப இதா இருக்கணும்ங்கிறத வந்து அழகா அந்த பாட்டுல வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பிடிச்ச பாட்டு காற்றுக்கு என்ன வேலிங்கிற பாட்டு. ஜானகிமா பாடியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைத்து இசையம்பாளர் யார், இதுதான் இந்த படத்தோட கேள்வி. அவர்கள் படத்துக்கு இசையமைத்து இசையம்பாளர் யார், நீங்க வந்து இதை இது பண்ணுங்க பதிவு போடுங்க. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன். அவரோ ரசங்கள் பாட்டு கேட்டோம் இல்லையா, அதுல வந்து வாணிவீரம் அவங்க பாடியிருந்தாங்க. அதுல வந்து ஸ்ரீவித்யா அவங்க தான் அந்த படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க. அவங்க வந்து நிறைய அதாவது திருவண்ணாமலையில வந்து அறக்கட்டளைகள் நிறைய ஏற்றிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சிறப்பம்சமான ஒண்ணு. அவங்க வந்து அவங்க இப்ப நம்ம முன்னாடி இல்லாட்டியும் அவங்க செய்த சேவைகள் வந்து மறக்க முடியாது. அதையும் நான் இந்த நேரம் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன், எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்கிற அவங்களுக்கெல்லாம். இப்ப நான் வந்து அவர்கள் படத்துக்கு இசையமைப்பு இசையம் பாடல் யாரு அப்படிங்கிற கேள்வி தான் இப்ப கேட்டிருக்கேன். இந்த பாடலை கேட்கலாமா?

பாடல் கேட்டீர்கள் அல்லவா? மிகவும் அருமையாக இருந்தது அல்லவா? இப்பொழுது கூற வேண்டும், நான் முதலில் கேள்வி கேட்டிருந்தேன் அல்லவா, அதற்கு சரியான விடையை கூறியிருப்பவர்கள் மதுரை மாடுத்தவர் அண்ணே அழகரண்ணா மிகவும் சரியான விடையை கூறியுள்ளார். அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் விஜயன் மாஸ்தபதி அவங்களும் வந்து கரெக்டா வந்து இதுல வந்து இது பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் வந்து என்னோட இதை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அணுங்கிற பேர்ல அவங்க வந்து அழகா வச்சிருப்பாங்க. அந்த படத்துல ஒரு இது வந்து எம் எஸ் புஷ்பநாதன் என்ற சரியான விடையை அழகா போட்டிருக்காங்க. அழகரண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள், விஜய் சகோதரி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்காங்க இயக்குனர் சார் வீரேஸ்வர் சார் அவரும் அவரையும் வருக வருக அப்படின்னு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். வெல்கம். அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போலாமா?

இந்த நிகழ்ச்சி கேட்டு பதிவு போட்டுட்டு இருக்கிறவங்க மத்த எல்லாருக்கும் வந்து நான் முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும். இப்ப நான் கேட்ட கேள்விக்கான விடையை வந்து தேன்மொழி சகோதரின்னு போட்டிருக்காங்க. அழகரண்ணா, தேன்மொழி சகோதரி, விஜய் சகோதரி எல்லாரும் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இப்ப வந்து நிகழ்ச்சியை கேட்டு பதிவு போடுற அன்பு சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி தனிப்பக்கத்துல வந்து மனோகரன் அண்ணா, கும்பகோணம் மனோகரன் அண்ணா, கோவையில இருந்து ராஜேஸ்வரி ராஜேஷ் இவர்களுக்கும் வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வந்து நிகழ்ச்சியில இனி அடுத்து பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாமா? அவ்வளவு கிடைக்க திரைப்படம், அந்த படத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சுஜாதா அவங்க வந்து ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. வந்து என்னன்னா ஒரு பொறுப்புள்ளாத கேரக்டரா வந்து தம்பியா ஜெய்கணேஷ் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு பொறுப்புள்ளாத ஊதரைத்தனமா இருக்கிற ஒரு பையனா வந்து அந்த படத்துல வந்து வருவாரு. அதை வந்து திருத்துறதுக்காக அவங்க வந்து ரொம்ப கண்டிஷனாகவும் ரொம்ப சிட்டாகவும் இந்த குடும்பத்துல வந்து அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த குடும்ப தலைவி நான் தான், குடும்ப தலைவர்ன்றது கிடையாதுன்னு சொல்லும் பொழுது ரொம்ப இதா இருக்கும். அவங்களுக்கு அண்ணன் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, இவங்க தங்கையா வருவாங்க. தன்னோட அண்ணன் வந்து நல்லா வரணும், அவர் வந்து பொறுப்பு இல்லாம ஊதரித்தனமா இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி அவங்க திருத்துறதுக்காக வந்து அவங்க ரொம்ப அழகா வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து கூட மதிக்காம பேசுறது, அவனை வந்து எந்த எதிரையும் இல்லைன்னு சொல்றதை கேட்பாங்க. கடைசியில அவர் வந்து ரொம்ப பொறுப்பா அவர் வந்து வேலைக்கு போறது செய்யறது இந்த மாதிரி தான் பண்ண தவறுங்கிறது திரும்பி வரும்பொழுது அதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோட அவங்க தன்னோட அண்ணா வந்து இந்த கொஸ்டின் பண்ண இவரு இந்த குடும்பத்துல இனிமே தலைவர் வந்து அண்ணா அவர் தான் அப்படிங்கறத சொல்லும் பொழுது அவங்களுடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கேட்கிற நமக்கே ரொம்ப அருமையா இருக்கும். பாக்குறவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து ரொம்ப அருமையா அந்த இடத்துல வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பாட்டை வந்து தன்னுடைய தனக்கு அதாவது இப்ப வந்து நீங்க சொல்லணும்னா மெழுகுவர்த்தியை வச்சுக்கோங்க, அது ஒரு உதாரணம். மெழுகுவர்த்தி போல நான் தன் குடும்பத்துக்காக வந்து அவங்க பண்ற தியாகங்களை ஒரு பொண்ணு தன் குடும்பத்துக்காக எந்த வகையில தியாகம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து தியாகம் பண்ற கேரக்டர் காமிப்பாங்க. தன்னோட காதலை வந்து விட்டு கொடுத்து தன்னோட அண்ணன் குடும்பத்துக்காக வந்து கடைசி நேரத்துல தனக்கு அது வேண்டாம், அண்ணன் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வர இடத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆசையா வருவாங்க பேக்க தூக்கிட்டு, இப்ப வந்து தனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் புரிஞ்சு அவங்க வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வருவாங்க. அப்ப வந்து அண்ணனை வந்து ஜெயில அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் குடும்பத்தை காப்பாத்தணும், குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லி அந்த இடத்துல தனக்கு தனக்கு தேவையான அந்த வாழ்க்கையை வந்து ஒரு நிமிஷத்துல வேண்டாம்னு உதறிட்டு வர அந்த ஒரு அற்புதமான கேரக்டர், ஒரு தியாக உள்ளம் யாருக்கு வரும் சொல்லுங்க. அதை வந்து ரொம்ப அழகா சித்தரிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு மெழுகுவர்த்தி போல தன்னை இது பண்ணா கூட தன் குடும்பத்துக்காக எப்படி உழைக்கணுங்கிறத வந்து ரொம்ப அருமையா காமிச்சிருப்பாரு பாலச்சந்தர். அவர் படத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கணும், இந்த மாதிரி செய்யணுங்கிறத வந்து எல்லாரும் வந்து மனசுல ஆசைப்படுற ஒரு கேரக்டரா அந்த கதாநாயகி கேரக்டர் சித்தரிச்சிருப்பாங்க. அவ்வகையில வந்து அந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப அந்த படத்துல நான் கேட்க போற பாட்டு வந்து கண்ணிலே என்னென்ன படம், அந்த பாட்டு வந்து எனக்கு நிஜமாவே ஜானகி அம்மா வந்து ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க அந்த பாட்டை. அதை வந்து நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், சோகத்தை உள்ளடக்கி ரொம்ப சூப்பரா அந்த பாட்டை வந்து பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. இப்ப நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, நீங்க எல்லாரும் அந்த பாட்டத்தை என்னோட சேர்ந்து கேளுங்க. கேட்க போற கேள்வி என்னன்னா, இந்த படத்துல சுஜாதாவோட கேரக்டர் தான் நான் நடிச்சிருக்கோம், அந்த கேரக்டரோட பேர் என்ன? அதாவது சுஜாதா நடிச்சிருப்பாங்க கதாநாயகியா, அந்த கதாபாத்திரத்தோட பேரு இந்த படத்துல என்ன? இதுதான் கேள்வி. அந்த கதாநாயகியோட கதாபாத்திரத்தோட பேரு என்னங்கிறதுதான் இப்ப நான் கேட்க போற கேள்வி. அது நீங்க எல்லாம் உங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள உடனே வந்திருக்கோம் நான் இந்த பாட்டை. அது நீங்க எல்லாம் உங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள உடனே வந்திருக்கோம் நான் இந்த பாட்டை.

என நேசலே பாடல் கேட்டீர்கள் அல்லவா? எல்லார் மனதுக்கும் மிகவும் பிடிச்சிருந்திருக்கும். நான் சொன்ன உடனே எல்லாரும் பஞ்சா பறந்துட்டீங்க, கடக்கடை கடக்கடைன்னு கேள்விய போட்டீங்களே. உங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டுகள் சகோதர சகோதரிகளே. அழகரண்ணா, எப்படி எப்படி உடனே கேள்விக்கு பதில போட்டது மட்டும் இல்ல, வருஷத்தையும் உடனே குறிப்பிட்டு 24 சொல்லி கரெக்டான டீட்டெயில அழகா கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா. தேன்மொழி சகோதரி உங்களுக்கும் நன்றி. விஜய் சகோதரி உங்களுக்கும் நன்றி. அப்புறம் அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் சகோதரி எனக்கு இருக்காங்க வாழ்த்துக்கள். அவங்களும் கரெக்டான பதிவை போட்டிருக்காங்க. நன்றி சகோதரி.

அப்புறம் கோவில இருந்து பத்மா அவங்களுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வந்து உடனே வந்து நான் இப்ப கேட்ட உடனே நீங்க கேவிக்கு விட போட்டா என்ன அர்த்தம், அந்த கேவிக்கு உடனே அத்தனை பேர் போட்டீங்க அந்த கேரக்டர், அந்த படத்துல வந்து அவ்வளவு தூரம் அத்தனை பேர் மனசுல நின்றுட்டாங்க இல்லையா, கவிதாங்கிற கேரக்டர் வந்து அவ்வளவு தூரம் எல்லாரும் மனசுக்குள்ளயும் போயிருக்காங்க. அதுதான் பாலச்சந்திரோட சிறப்பம் இல்லையா. அவரை பத்தி நம்ம கூறும் பொழுது நான் சொல்ற ஒவ்வொரு படத்துலயுமே அந்த கதாநாயகி கேரக்டர் வந்து நிஜமாவே ரொம்ப அழகா சித்தரிச்சிருப்பாங்க. கௌரவமான ஒரு பெண்ணா எப்படி அவங்கள வடிவமைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அழகா பண்ணிருப்பாங்க. அதுதான் பாலச்சந்திர சாரோட வந்து சிறப்பம் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் பிடித்த விஷயம். இப்ப நம்ம அடுத்ததாக கேட்டு இருக்கும் பாடல் வரிமணி நிறம் சிவப்பு என்ற படத்துல இருந்து ஒரு பாட்டு. அது வந்து சொல்லணும்னா அப்ப வந்து அந்த காலகட்டத்துல வந்து வேலையில்லா பட்டதாரிகள் வந்து நிறைய வேலை வாய்ப்பு இல்லாம நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டம். அப்ப வந்து அதை வந்து முன்னிறுத்தி இந்த படத்தை வந்து அழகா வந்து எடுத்துருப்பாங்க, சூப்பரா பண்ணிருப்பாரு இந்த படத்தை வந்து. வேலை இல்லாம இருக்கிற ஒருத்தன் வந்து நாணயமான முறையில நல்ல முறையில உழைக்கிறதுல வந்து கேவலம் கிடையாது, உழைப்புங்கிறது வந்து நம்ம எங்கேயா இருந்தாலும் காமிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது அப்படிங்கறத வந்து அந்த படத்துல கமலஹாசன் கேரக்டர் வந்து ரொம்ப அழகா சித்தரிச்சிருப்பாங்க. அதுக்காக வந்து எந்த ஒரு பட்டதாரியா இருந்து கூட எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம், அது கேவலம் கிடையாது, உழைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இதே தவிர இந்த வேலைதான் அந்த வேலைதான்ங்கிறது கிடையாதுங்கிறத வந்து அவங்க வந்து ரொம்ப அழகா அந்த படத்துல வந்து சித்தரிச்சிருப்பாங்க. அது நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு படமும் நமக்கு வந்து அப்படியே கண்ணுக்குள்ள வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லையா. இந்த படத்துல வந்து கூட நண்பர்களோட இருப்பாங்க அவரு. அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரு இப்ப பசிக்கு வந்து வறுமையை காட்டுறதுல வந்து அவங்க ரொம்ப சீதேவி வருவாங்க வீட்டுக்கு வந்தா எல்லாரும் உள்ள வந்து சாப்பிட்டு இருக்காங்க, நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க வெயிட் பண்ணுங்க சாப்பிடறாங்க சொல்லி ஆறாளுக்கு பாத்திர வெறும் பாத்திரத்தை வந்து தட்டி தட்டி உருட்டுவாங்க. அவங்க வந்து இது வந்து சாம்பார் விடவா ரசம் கொடுக்கோ பொரியல் சொல்லி அந்த வெறும் பாத்திரத்தை தட்டி தட்டி உருட்டுவாங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். அப்புறமா வந்து பாத்துட்டு எதையுமே காணுமேன்னு சரி சொல்லும் பொழுது அவங்க நீங்க சாப்பிட்டீங்கிறது தெரியணும்னு தானே தண்ணியை மட்டும் குடிச்சு குடிச்சு அவங்க வந்து வெளியில இருந்து தெரியப்படுத்துற சீனை பார்த்தோம்னா ரொம்ப இதா இருக்கும். அது வந்து என்னன்னா ஒரு அசால்ட்டா சொல்லுவாரு அந்த கருத்தை, அவர் சொல்றது வந்து என்னன்னா அந்த கருத்து ஒரு பெரிய கருத்தா இருக்கும் ஆனா அதை மனசுக்குள்ள போய் நிக்கிற லெவலுக்கு அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பாலச்சந்திர திணிக்கர் பாலச்சந்திரன் தான் சொல்லணும், ரொம்ப அருமையா வந்து அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து இந்த இப்ப நான் வந்து இந்த படத்துல வந்து சிட்டி இருக்குது முத்தம் இருக்குதுங்கிற பாட்டை இப்ப ஒளிபரப்ப போறோம். எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. இந்த பாடலை உங்களுக்கே தெரியும், இந்த பாடலுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் அழகா இசையமைச்சிருப்பாங்க, வித்தியாசமான முறையில இருக்கும். அவங்க வந்து பாட பாட இவங்க வந்து ஹம்மிங் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு, சூப்பரா இருக்கும், கேட்டு பாருங்க. இந்த பாடலுக்கு இந்த கேள்வி என்னன்னா, இந்த பாட்டுக்கான கேள்வி என்னன்னா, இந்த படத்துல வந்து கமலஹாசனின் அப்பாவா நடிச்சிருக்கிற நடிகர் யாரு, அதாவது கமலஹாசன் அவருடைய அப்பாவா நடிக்கப்பட்ட நடிகர் யாரு, அவருடைய பேரை நீங்க போட்டு பதிவு பண்ண அன்பு சொல்லுங்களேன். பாடலை கேட்கலாமா?

பாடல்களே, பாடல் கேட்டீர்கள் அல்லவா? எல்லாருக்கும் ரொம்ப பிடித்திருக்கும். இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கிற மாதிரி படம், ரொம்ப சூப்பரா இருக்கும், அழகா அடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த படத்துல ஒரு சீன் வந்து மனசுல நெகிழ வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன தெரியுமா, ஒரு ஆப்பிள் பழம் வந்து ஒரு சாக்கடையில விழுந்துடும், அது அவங்களுக்கு பசியோட கொடுமையாகப்பட்டது, அவங்களுக்கு என்னன்னா அந்த வறுமையை காமிப்பாங்க அழகா. அதை எடுத்து அலம்பி எல்லாரும் வந்து ஒரு திரும்பத்தில் பீஸ் போட்டு அதை எடுக்கிறத ஸ்ரீதேவி தள்ளி நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க மனசுல வந்து அவ்வளவு தூரம் அச்சா பசியோட வறுமை எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு அநியமியம் வரும், இவன் தான் நம்ம நல்படுத்த நினைப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப அழகா எடுத்துருப்பாங்க. அதை பாக்குற நமக்கே ஒரு மாதிரிதான் இருக்கும். அதுதான் பாலச்சந்திரன் சொல்லணும், அவ்வளவு அழகா அந்த படத்தை சித்தரிச்சிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு நான் கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுல வந்து கமலஹாசனோட அப்பாவா நடிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான விலையை வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அழகரண்ணா, மதுரை மாவட்டத்தவணி அழகரண்ணா கரெக்டா போட்டாங்க, வருஷத்தையும் கரெக்டா போட்டாரு பூர்வாசநாதன் சொல்லிட்டு அவருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து தேன்மொழி சகோதரி கரெக்டா போட்டிருக்காங்க கரெக்டான விடைய. விஜய் சகோதரி அவங்களும் கரெக்டான விடையா போட்டிருக்காங்க. அப்புறம் ஆம்பத்தூர் அகிலாஷ் ஸ்ரீதர் சகோதரி அவங்களும் வந்து கரெக்டான விடையை வச்சிருக்காங்க. கோவை பத்மா சகோதரி அவங்களும் வந்து கரெக்டான விடையை போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா போடும்போது அந்த கேள்வி, அந்த படம் வந்து ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளே எவ்வளவு தூரம் கேட்டிருக்கு பாத்தீங்களா, அதுதான் சிறப்பம்சமான ஒண்ணு. சூப்பர் சூப்பர், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இனி அடுத்த பாடலுக்குள்ள செல்லலாமா? அடுத்த பாடல் வந்து நீங்க சொல்லணும்னா திருமுள்ளு படம். திருமுள்ளு படம் வந்து அதாவது ரொம்ப சூப்பரா நகைச்சுவையா எடுத்திருப்பாங்க அந்த படத்தை வந்து. படம் பாக்குறவங்க எல்லாம்

நேர்களே கேட்டிருக்கீங்களா? சிறு தடங்கள் மன்னிக்கவும், தடங்களுக்கு வருந்துகிறேன், மன்னிக்கவும். இப்ப நாம அதை பத்தி பாத்துட்டு இருந்தோம் இல்லையா? வரமணி சேர்த்து ரொம்ப அழகா இது பண்ணிருப்பாங்க. அடுத்ததா வந்து தில்லுமுள்ளு படம், நகைச்சுவையா வந்து எடுத்திருப்பாங்க. படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த படம் பாக்குறவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ரஜினிகாந்த் ரொம்ப நகைச்சுவையா நடிச்சிருப்பாரு. தேங்கா சீனிவாசன், சவுகா ஜானகி இவங்க எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நல்லா இருக்கும். சொல்லணும், சவுகா ஜானகி அவங்கள பத்தி சொல்லணும். அவங்க வந்து பாலச்சந்தர் வந்து எல்லாருக்கிட்ட உள்ள திறமையை எப்படித்தான் கண்டுபிடிப்பாரோ, அது வந்து ஒரு பெரிய சிறப்பம்சம். அவங்களால இப்படி முடியுமா அப்படின்னு நம்ம அவர் படத்துல நடிக்கும் போது நம்ம வந்து உணர்ந்துப்போம். அந்த மாதிரி இருக்கும். சவுகா ஜானகி வந்து ரொம்ப சீரியஸான ரோலையே நடிச்சிட்டு இருந்தவங்க. அவங்கள வந்து அழகா எதிர்நீச்சல் படமா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், இதுல எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா பாமா ருக்மணி படம், இந்த படம், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து பாபா விஜயம், இந்த படம், இதெல்லாம் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. நகைச்சி எடுத்ததுமே அவங்களை பார்த்துனுச்சா சவுகா ஜானகி வந்து இவ்வளவுதான் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு நகைச்சுவை உணர்வோட அந்த படங்களை வந்து இவங்க வெளிக்கொண்டிருப்பாங்க. இவங்களால இந்த மாதிரி விஷயங்களும் நடிக்க முடியும் அப்படிங்கறத வந்து பாலச்சந்திரன் ரொம்ப அருமையா எடுத்து காமிச்சிருப்பாரு. அதை வந்து நம்ம சொல்லணும். ரொம்ப அருமையான படம், தில்லுமுள்ளு படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்து நான் இப்ப ஒளிபரப்புற பாட்டு வந்து ராகங்கள் கடுதாருங்கிற பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து ரஜினிகாந்த் மாதவி ஜோடியாக நினைச்சிருப்பாங்க. இதுல வந்து மாதவி அவங்களுக்கு இந்த படத்துல அந்த கதாபாத்திரத்தோட பேர் என்ன, ரஜினிகாந்த் கூட அடிக்கடி அந்த கதாபாத்திரத்தோட பேரை ரொம்ப நகைச்சியோட தான் கூப்பிடுவாங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன உடனேதான் எல்லாரும் பதிவிட்டான்னு கட்டிருந்தீங்களே, கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த படத்துல மாதவி அவங்களோட பேர் என்ன, கதாபாத்திரத்தோட பேர், சரியா? கேட்கலாமா? பாட்டு கேட்கலாமா? அடுத்து

0: ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க?
1: என்ன மீசை மீசை மீசை மீசை? இப்ப மீசை முக்கியமா பாட்டு முக்கியமா?
0: பாட்டுதான்.
1: அதான் இப்ப இந்த மீசையில ஒத்துக்கிட்டாதான் நான் பாடுவேன்.
0: சரி, மீசை இல்லை.

0: அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா மீசை இருந்தது.
1: இவங்க வாசி தானே?
0: ஆமா
1: சொல்லுங்க, இது என்ன வாட்ச்?
0: சிட்டிசன்.
1: எங்க தயாரிச்சது?
0: மேட் இன் ஜப்பான்.
1: இப்ப மணி எவ்வளவு? என்னங்க இப்பதான் பாத்தீங்க, கிட்ட வச்சு பாத்தீங்க, மணி எவ்வளவுதான் தெரியலங்கிறீங்க. எங்கேயோ தூத்துறது என்ன பாத்துட்டு மீசை இருக்குன்னு சொன்னா எப்படிங்க?

പിന്നെ നേരത്തെ പാടം കേട്ടിട്ടില്ല. എല്ലാവരും എല്ലാവർക്കും ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் அந்த பாட்டு, அதுல சந்தேகமே இல்ல. ரொம்ப அருமையான பாடல், எப்படி சூப்பரா பாடிருப்பாங்க. நான் கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதற்கான விடையும் வந்துச்சு. உடனே போட்டாங்களே எல்லா நேர்களும், அவங்களை பாராட்டாம இருக்க முடியுமா? மதுரை மாவட்ட மணி அழகரண்ணா கரெக்டான விடையை கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து தேன்மொழி சகோதரி, அவங்களும் வந்து கரெக்டான விடையை கொடுத்துருக்காங்க. அகிலா சகோதரி, அவங்களும் வந்து விடையை கரெக்டா அழைச்சிட்டாங்க. பத்மா சகோதரி, அவங்களும் வந்து கரெக்டா அழைச்சிருக்காங்க, விடையை கரெக்டான பதிலை கொடுத்துருக்காங்க. கரெக்டான பதில் என்னன்னா சரோஜினிங்கிறது தான் அவங்க மாதவியோட பேரு இந்த படத்துல. அது கரெக்டா சொன்ன எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இனி வந்து அடுத்து வந்து நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாமா? அடுத்து வந்து என்ன பாடல் கேட்க போறோம்னா, முன்னாள் மீன் தம்பிங்கிற படம். அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம். அந்த படம் வந்து சமூக சேவகர் எம் எஸ் உதயமூர்த்தின்னு சொல்லிட்டு அவங்களோட பத்தின ஒரு கதை தான் இந்த இதை எடுத்திருப்பாங்க. சீர்திருத்த முறையை வந்து அழகா வந்து கொண்டிருப்பாங்க இந்த படத்துல வந்து. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல வந்து ஜெமினி கணேசன் கமலஹாசனோட இணைந்து நடிச்சிருப்பாங்க. அவர் ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும். அந்த கதை வந்து ரொம்ப எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கதை தான் சொல்லணும். வித்தியாசமான முறையில படங்களை எடுத்து மக்கள் மனசுக்குள்ள கொண்டு போறது வந்து தான் அவருக்கு நிகர் அவரே தான். ரொம்ப அழகா இது பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஒரு ஒரு இடத்துல ஒரு சீன் கூட ரொம்ப அருமையா இருக்கும். ஒருத்தங்க அடிபட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அப்ப வந்து அவசரமா காரை ஓட்டிட்டு போகணும்னு சொல்லும் போது கேட்காம கமல் இறங்குவாரு, இல்ல இல்ல அவங்களுக்கு உதவணும்னு. இல்ல யாரோ ஒருத்த கீழே விடத்தான் அதுக்கு நீயே பட்ட கட்டிக்கு போன டைம் ஆச்சுன்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும் அடிபட்டு கிடக்குறவங்களை வந்து இந்த நேரம் இவங்க அவங்கன்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கமல் அந்த இடத்துல வந்து சூப்பரா வந்து சொல்லுவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஜெமினி நடிச்சிருப்பாங்க, ஜெமினி நடிச்சனும் நடிச்சிருப்பாங்க, கமலும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அருமையான படம். இதே நேரத்துல இந்த படத்தை பத்தி சொல்ற அதே நேரத்துல பாலச்சந்தர் கிட்ட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இசைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது வந்து அவர் படத்துல எல்லாம் நீங்க நல்லா பாக்கலாம். முன்னாடி வந்து வி குமார் அவருடைய பல படங்களுக்கு வி குமாரோட எம்எஸ்சி சாய் இருக்கோடுகள் எதிர்நீச்சல் இந்த மாதிரி வந்து பல நல்ல ஸ்டோரி அதுக்கெல்லாம் வந்து வெளிவிழா இந்த மாதிரி பல படங்களுக்கு வந்து வி குமார் வந்து இது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எம் எஸ் விஸ்வநாதன் அவரும் வந்து பாலச்சந்திரோட பல படங்களுக்கு வெற்றி படங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில எம் எஸ் விஸ்வநாதனும் வந்து சிறப்பா இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து காலகட்டத்துல இளையராஜா அவர் வந்து சூப்பரா வந்து இசைக்கு வந்து நிறைய மகத்துவம் கொடுக்குற மாதிரி பல படங்கள் சொல்றதுக்கு இதே இல்லை, அவ்வளவு படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்ததுல ஒரு படம் தான் இந்த முன்னாள் முடிஞ்ச தம்பி. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதழில் கதை எழுதும் நேரம் இதுங்கிற பாடலை இப்ப நான் உதவிட போறேன். ஆனா இந்த படத்துல வந்து 7 பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா பாட்டுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டும் நம்ம கேட்கும் பொழுது கேட்டுட்டே இருக்கணும் போல நமக்கு தோன்ற அளவுக்கு அந்த பாடலை வந்து இசையை வந்து சூப்பரா வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து இளையராஜா வந்து அற்புதமா இது பண்ணிருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து இசையை வந்து அவங்க ரொம்ப கவனிக்கிறாரு பாலச்சந்திரங்கிறதுதான் சொல்லணும். எம் எஸ் விஸ்வநாதனா இருக்கட்டும், வி குமாரா இருக்கட்டும், அவர் படத்துல வர பாடல்கள் ஒன்னொன்னும் தனிப்பட்டு பேசப்படும். அது வந்து சிறப்பம்சமான ஒண்ணு. இப்ப வந்து நான் கேள்வி என்ன கேட்க போறேன்னா, இந்த படத்துல வந்து கமலஹாசனுடைய தங்கையா நடிக்கிறவங்க யாரு, ஆக்டர் யாருங்கிறது தான் நான் கேள்வி. அதாவது உன்னாங்குடியின் தம்பி படத்துல கமலஹாசனுக்கு தங்கச்சியா நடிக்கிற கேரக்டருடைய பேர் என்ன, யாரு அந்த நடிகை, இதை நீங்க பதிவு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த பாடலை கேட்டுட்டு அப்புறமா வந்து இதை பத்தி பார்க்கலாமா, மேற்கொண்டு பேசலாம், சரியா?

என்ன நேயர்களே, பாடல் கேட்டிருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் கவர்ந்த பாடலே ஆகும் அது. நான் கேட்டிருந்த விடைக்கான கேள்விக்கான விடை வந்து பல பேர் கண்டுபிடிக்க நிறைய முயற்சி பண்ணிருக்கீங்க. எல்லாருமே வந்து நான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம், நல்லா இது பண்ணிருக்கீங்க. அது வந்து கமலஹாசனின் தந்தையாக நடித்தவர் யார் என்று நடிகையின் பேர் என்ன கேட்டிருந்தேன். அவங்க வந்து தரணின்னு சொல்லி எனக்கு அது கரெக்டான விடைன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் வெரிஃபை பண்ணிக்கோங்க, சரியா? எல்லாரும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணவங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், சரியா? இனி அடுத்த பாட்டுக்குள்ள சொல்லலாமா? அடுத்து வந்து மனதில் உறுதி வேண்டும் படம். மனதில் உறுதி வேண்டும்ங்கிற படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல். சுபாஷினியும் ஸ்ரீதன் சொல்லிட்டு ஒரு சின்ன நடிகர், அப்பதான் ஆனது, அவங்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து நான் சொல்ல போற பாட்டு வந்து சங்க தமிழ் கவியுங்கிற பாட்டு. ரொம்ப அருமையா எடுத்திருப்பாங்க படம். நான் அந்த படம் பேரு சொன்ன உடனேயே உங்களுக்கு அந்த அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் கண்ணுக்குள்ள வந்திருக்கும். அந்த லெவலுக்கு வந்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஸ்ரீதரோடைய டான்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுபாஷினி அவங்க போட்டி போட்டு ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும், அதோடைய கரு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல வந்து மருத்துவரா ஒருத்தங்க வருவாங்க. மருத்துவரா வந்து சுபாஷினியோட வெளிச்சரா அவங்களுக்கான எல்லா இதையும் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கும். அந்த லெவலுக்கு நடிச்சிருப்பாரு ஒருத்தர், அற்புதமா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, மனதில் வேண்டும் படத்துல வந்து சுபாஷினி கதாநாயகனும் ஸ்ரீதர் கதாநாயகனும் நடிச்சிருப்பாரு. இதுல மருத்துவரா ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த மருத்துவரை நடித்த நடிகர் யார்? அவர் ஒரு பின்னணி பாடகர். அது யாருன்னு நீங்க எல்லாம் பதிவு போடுங்க அன்பு சொந்தங்களே. சங்கர்சமை கவியோ என்ற ஒரு அருமையான பாடலுக்கு தான் இப்ப நம்ம கேட்க போறோம், சரியா? கேட்டுட்டு அப்புறமா அறிவிச்சுக்குள்ள வரலாமா?

என்ன நேரத்திலே பாடல் கேட்டீங்களா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. தேசபக்தன் சித்ராவும் ரொம்ப அருமையா பாடியிருப்பாங்க. நான் கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, இந்த படத்துல மருத்துவரை நடித்த ஆக்டர் யாரு, அவர் ஒரு பின்னணி பாடகர் கேட்டிருந்தேன். சரியான விடைய உடனே போட்டாங்க. கொடுத்தேரி தேன்மொழி சகோதரி போட்டிருக்காங்க. அப்புறம் அழகர் அண்ணா போட்டிருக்காங்க, அருமையா விட போட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அப்புறம் கேள்வியை இது பண்றதுக்கு முயற்சி பண்ண எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். இப்ப வந்து நான் நிகழ்ச்சியோட நினைவுக்கு வந்துட்டோம் இல்லையா, நிகழ்ச்சியில பாடல் உங்களுக்கு டைம் போனது தெரிஞ்சிருக்காது. பாடல் எல்லாம் ஒன்னொன்னும் அருமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாலச்சந்தர் பாடல்களை பத்தி கேட்கவே வேண்டாம், ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். உங்க எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரையும் பதிவு போட்ட எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த கீதநேசன் சார் அவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் உடம்பு சரியில்லாதோட இந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரையும் என்னோட கூட துணையா வந்த அனுஷியா சகோதரி அவங்களுக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பதிவு போட்டு கேட்ட அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் நான் யார் பேரை சொல்றது, யார் பேர சொல்ல வேணாலும் இல்லை, நான் யார் பேரையா மறந்துட்டாலும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவுல இப்ப வரப்போற பாட்டு என்னன்னா வானத்தை போலங்கிற படம். இந்த படத்தை பத்தி ரொம்ப அருமையான படம். மரகத மணி இசையில வந்த ஒரு படம், ரொம்ப சூப்பரா இருக்கும் படம். இந்த படத்தோட இது என்னன்னா வானமே இல்லைங்கிற படம், அதாவது மரகத மணியோட இசையில வந்த ஒரு படம். இந்த படத்துல வந்து தற்கொலை பண்ணிக்க கூடாது, வாழ்க்கை வந்து வாழ்ந்து பார்க்கணும், தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிற கருவை வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா இந்த 100 நாள் வாழ்ந்து பார்க்கலாம், எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கணும்னு 4 பேர் முயற்சி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. அப்ப வந்து 100 நாள் வாழ்ந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் சொல்லி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. வந்த ஒவ்வொருத்தரும் சமுதாயத்துல பல விஷயங்களை சந்திச்சு பல இதை வந்து இது பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனசுல வந்து தற்கொலைங்கிறது வந்து தீர்ப்பு கிடையாது, அது வந்து தீர்வு கிடையாது. நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கையில எந்த வகையில நம்மளால இது பண்ண முடியுமோ அப்படி வாழணுமே தவிர இந்த ஒரு தவறான முடிவை எடுக்கிறது தப்புங்கிறத வந்து பாலச்சந்தர் அழகா இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை வந்து நம்ம மறக்கவே முடியாது. வானமே இல்லை படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்துல வர ஒரு பாட்டு எஸ்பிபியும் சித்ராவும் இணைந்து பாடியிருப்பாங்க, ஜனகன மரன்னு சொல்லிட்டு. அந்த பாடல் வந்து கேட்கும் பொழுதே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ரொம்ப கவர்ந்த பாடல் இந்த பாட்டு. இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரிதான பாடல் தான் ஆனா இந்த பாடல், ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பாடலை கேளுங்க எல்லாரும். இந்த நேரத்துல வந்து மத்தியானம் 3 மணிக்கு திருக்கோவிலி கார்த்திகேயன் அவருடைய பாடல் தேர்வு தான் இதே ரகம் நிகழ்ச்சியில வந்து வரப்போகுது. 3 மணிக்கு வரப்போகுது. எல்லா அன்பு சந்தங்களும் அவருக்கும் வந்து பதிவு போட்டு அவருக்கும் வந்து நீங்க உங்களால முடிஞ்ச இதை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன், கேட்டுக்கிறேன், ஆதரவு கொடுக்கணும். பாடல்கள் ரொம்ப அருமையா தேர்ந்தெடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். இப்ப இந்த நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கிறேன், மீண்டும் மீண்டும் கீதநேசன் சார், சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் சார், அப்புறம் இந்த நிகழ்ச்சியில என்னோட பணியாற்றின அனுஷயா சகோதரி, அப்புறம் பதிவு போட்ட அன்பு சிந்தங்கள் எல்லாருக்கும் முதல்ல வந்து நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இதே போல ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கலாங்கிறது விடை பெற்றுக் கொண்டது. கோவையிலிருந்து சேரன் மாநகர்ல இருந்து புவனேஸ்வரி. நன்றி நேர்களே.

இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்று காலை அறிவிப்பாளராக கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும், நிலைய இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

ஹலோ, வணக்கம் நேயர்களே. நான் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் தான் பேசுறேன். இன்னைக்கு இதே ராகத்துல வந்து திருவாரூர் மாவட்டம் திருக்கோவிலை கார்த்திகோட பாட்டு தான் இன்னைக்கு வளமரம் இருக்கிறது. இன்னைக்கும் வந்து அனுசயா மேடம் வந்து பேச மாட்டாங்க, அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கிறதுனால நாங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை வாழ்த்துக்களை எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களும் போடுங்க, சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டா எங்களுக்கு யாராவது ஒரு உறுப்பினா இருந்தாதான் இந்த மாதிரி நடத்த முடியும். அது மாதிரி இப்ப அனுஷா மேடம் வந்து எனக்காக நல்லா எடுத்து கொடுக்குறாங்க, பாட்டெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நானும் உங்களுக்காக போடுறேன், நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க வந்து போடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கார்த்திகேயன் வந்து எப்பயாவது இருக்கா நல்ல நல்ல பாட்டெல்லாம், எப்பயாவது இருக்கா கொடுத்தா கூட நல்ல நல்ல பாட்டெல்லாம் கொடுத்துருவாரு. அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிட்டு முதல் பாடலாக பட்டிக்காடா பட்டணமோ என்ற படத்தில் அம்பிகையே ஈஸ்வரியே இந்த பாடல் தான் வந்து இப்ப நம்ம கேட்க இருக்கிறோம். அந்த பாடல்ல இப்ப உங்களுக்காக ஒரு கேள்வி என்னன்னாக்கா, சிவாஜி கணேசனோட வீட்டில இருப்பாங்க ராக்கம்மான்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அந்த நடிகையின் பேர் என்னன்னு உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சு போடுங்க. பேரணிகார் நடிச்சிருக்காங்க சிவாஜியோட, ஆனா வந்து ராக்கம்மாவா நடிச்சிருக்கிற அந்த நடிகையோட பேர் என்னன்னு நீங்க போடுங்க, அந்த நடிகையோட பேர் என்னன்னு போடுங்க. இப்ப நம்ம முதல்ல பக்தியோட, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால நம்ம வந்து ரொம்ப பக்தியோட பதி எல்லாரும் நம்ம பரவசமா பக்தி பரவசத்தோட அந்த பாட்டை கேட்டு மகிழ்வோமா. அடுத்த ரெண்டு பாட்டை

எல்லாரும் வந்திருக்காங்க. என் பதிவெல்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு பாராட்டுக்கு நன்றி. இப்ப அடுத்த பாடலாம் நாம் கேட்க இருக்கும் பாடல் சிந்து பைரவி. இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கலைவா நீங்க, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துல எல்லாமே நல்ல பாட்டு. இயேசுதாசும் சித்ராதான் பாடியிருக்காங்க எல்லா பாட்டுமே. அருமையான படம், இயேசைய விருது வாங்கிய படம். அந்த மாதிரி படம் வந்து எப்படித்தான் இவர் பாலச்சந்தர் எடுத்தாரோ தெரியல, அப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். இதுல உங்களுக்காக ஒரு கேள்வி, இதுல வந்து மிருதங்க வாசிப்பாளரா ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாரு, பிரபலமான நடிகர். அவர் யாருங்கிறத கண்டுபிடிச்சு போடுங்க. மிருதங்கம் வாசிப்பவரா, அவர்கிட்ட கூட அந்த படத்திலே சண்டை போட்டு நீ மிருதங்க வாசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நடிகரோட பேரை நீங்க போடுங்க, யார் அந்த மிருதங்க வாசிப்பாளர், யார் சிந்து பாரவி படத்துல மிருதங்கம் வாசிக்கும் அந்த நடிகரோட பேரை நீங்க போடுங்க. இப்ப வந்து நம்ம சிந்து பாரவி படத்துல கேசி இயேசுதாஸ் பாடிய இளையராஜா இசையில கலைவாணிங்க இந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாம்.

ஒரு அழகான ராகம், ராகத்தை பத்தி அழகா பாடினாரு. தலைவா அழிங்கே அருள் தாயம் சூப்பரா பாடினாரு வேதுதாஸ். அவர் ஒரு அற்புதமான பாடகர். எந்த பாட்டு பாடினாலுமே செமையா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு, ஒரு தெய்வீகமா இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு அருமையான பதிலை கொடுத்தாங்க கோலைச்சேரி தேன்முடி, அதே மாதிரி மகேஷ். அதே மாதிரியே நம்ம அழகரை யாவும் கொடுத்திருக்காரு, மதுரை மாட்டுத்தாவணி அழகரும் கொடுத்திருக்காரு, டெல்லி கணேசன் கொடுத்திருக்காரு, அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நல்லா பதிவெல்லாம் அழகா போடுறீங்க, ரொம்ப நன்றி. சிந்து பைரவி படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டேன். இப்ப அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கு பாடல் தூரம் நின்று போச்சு. இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு ஓபாலம் இசைக்கும் அந்த பாட்டு. இந்த படத்துல வந்து நம்ம இப்ப சமயத்துல நம்ம விட்டு போனாரு பாக்கியராஜி, அவரு தான் அந்த படத்தை வந்து நடிச்சிருந்தாரு, அவரு தான் எடுத்திருந்தாரு கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே அவரு தான். அவர் இளையராஜா இசையில அற்புதமான பாடல், வேதுதாசும் உமாரம்மன் வந்து பாடியிருப்பாங்க. இதுல வந்து பாக்கியராஜிக்கு ஜோடியா நடிச்சவங்க சுலட்சணா. இந்த உங்களுக்காக ஒரு கேள்வி, இந்த படத்துல அவங்களோட பேர் என்னன்னு போடுங்க. சுலட்சணாவோட பேர் என்னன்னு நீங்க போடுங்க. இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா?

ஒரு மென்மையான பாடலை நம்ம கேட்டு வந்தோம். அழகான பாடல், குமாரமணன் குரல் அருமையா இருக்கும். இந்த பக்கத்துல ரொம்ப இதமா பாடியிருப்பாங்க ரெண்டு பேருமே. யேசுதாசும் அருமையா பாடியிருப்பாரு. நல்ல பாட்டை கேட்டேன் இந்த மகிழ்ச்சியோட. அடுத்த நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா, மதுரை மாட்டுத்தாவணி அழகர் முதல்ல போட்டிருக்காரு, மங்களான்னு போட்டிருக்காரு, அதே மாதிரி மகேஷ் நாகர்கோவில் மகேஷும் போட்டிருக்காரு, அப்புறம் சோழச்சேரி விக்கி சோழச்சேரி தேன்மொழியும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பான பாராட்டுக்கள். அப்புறம் விஜய் அரசகுமார் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆரணி பிரகாஷ் அவரும் வந்து இணைஞ்சிருக்காரு, அவருக்கும் ஒரு பாராட்டுக்கள். நன்றி உங்க எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த பாடலா, இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி வந்து திருவாரூர் மாவட்டம் திருக்கோவிலை கார்த்திகையனோட பாடல் தான். இப்ப நம்ம எல்லா பாட்டும் அவர் குட்ட பாட்டை தான் இப்ப நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். என்னோட உடன் பணிபுரியும் அனுஷா சகோதரி அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் கோவை ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி புவனேஸ்வரி அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேள்விக்கு எல்லா பதில்களும் அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப அடுத்த பாடலா நம்ம கேட்க இருக்க பாடல் ஒரு மாபெரும் படம், பெரிய படம், அந்த மாதிரி ஒரு படம் திருவிளையாடல். இந்த படம் வந்து கே பி நாகராஜன் தான் எடுத்தாரு, ரொம்ப பிரமாதமா எடுத்திருப்பாரு. எல்லாம் ஒரு நடிகர் பட்டாளமே அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க, அப்படி ஒரு படம் இருக்கு. ஆனா நிறைய பாட்டு கே வி மகாதேவன் இசையில அருமையான பாடல்லாம் வந்திருக்கு. அந்த கேட்க கேட்க திகட்டாத பாடல்கள். மத்தியானம் ஒரு மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லா வானொலியிலையும் அந்த படத்துல ஏதாச்சும் ஒரு பாட்டு வந்துடும், அப்படி ஒரு படம் அது. அந்த படத்துல இருந்து ஒரு பாடல், பாலமுரளி கிருஷ்ணா பாடிய ஒரு நாள் போதுமா, போதவே போதாது. சபரி வானொலியில நம்ம எப்ப பாட்டு கேட்டாலும் சந்தோஷமா இருக்கும், போட்டுக்கிட்டே இருந்தா கூட நம்ம சந்தோஷமா தான் இருக்கும். எனக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா. நம்ம கார்த்திகேயனுக்கு தான் பாராட்டு சொல்லணும், அவருக்கான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நம்ம கீதநேசன் ஐயா வந்து நம்மளுக்கு தலை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால வந்து திருவிளையாடல் படத்துல இருந்து ஒரு நாள் போதுமா இந்த பாட்டு நேர்கிட்ட. இந்த படத்துல இந்த பாட்டுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய முக பாவத்தை காமிச்சு அழகா நடிச்சிருப்பாரு. அந்த நடிகரோட பேரை நீங்க போடுங்க, அந்த முகபாவத்தை எல்லாம் காமிச்சு அப்படியே அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்டைலான. நான் கண்ணு தெரிஞ்சு பாத்துருக்கேன் பாலைய வந்து, இவரு வந்து அந்த பாட்டு வந்து அவ்வளவு அழகா வந்து அவரு இது போட்டிருப்பாரு, முகபாவம் எல்லாம் காமிச்சிருப்பாரு. அந்த பாட்டுக்கு அவர் வந்து எப்படிலாம் நடிச்சிருப்பாங்கிறத அந்த நடிகரோட பேரை போடுங்க. அதே மாதிரியே இன்னொரு கேள்வி அந்த படத்துல கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல தருமின்னு ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாரு, அவரோட திரையும் போடுங்க. தருமின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரோட திரையும் போடுங்க நேர்களே. இப்ப நம்ம பாட்டை கேட்கலாம்.

0: கண்ணவன், எங்களின் மன்னவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தர்க்கு வேந்தன், பண்பின் தலைமகன், வள்ளர்க்கு வள்ளல், வளங்கண்ட பெருமகன், வரகுண பாண்டியன்.
1: தேவநாதரே, உலகத்தவர் போற்றும். தங்கள் இசையை கேட்க நாங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறோம்.

சரி நீதாதான்

ஒரு அற்புதமான ஒரு ராக மாளிகை அப்படிதான் சொல்லணும். அந்த பாட்டை எல்லா ராகமும் கொண்டு வந்திருப்பாரு பாலமுண்டிகை. அருமையான ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. நான் கேட்ட கேள்விக்கு பாலையா நாகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சோழச்சேரி விஜய், அரசகுமார், தேன்மொழி எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே ரகுபதி கரு ரகுபதியும் எழுந்திருக்காரு, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி இதய ராகம். இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் திருக்கோவிலை கார்த்திகேயனுடைய பாடல்கள் தான் இப்பொழுது நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். எனக்கு உடன் பணிபுரியும் ராமாவரம் அனுஷியா சகோதரி, அவங்களும் உடம்பு சரியில்லை, அவங்களும் பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பாராட்டுக்கள். தனி பக்கத்தில் வந்து கோவை ராஜேஷு, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர், ஆரணி பிரகாஷ், நாகர்கோவில் மகேஷ் எல்லாருமே இணைந்து இப்போ பாடலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பாடலாம் நம்ம கேட்க பாடல் அகத்தியர். இந்த படத்துலேருந்து ஒரு பெரிய பாட்டு, ஒரு அருமையான பாட்டு, நல்லா பாடியிருப்பாங்க. டிஎன் சௌந்தரராஜனும் சீர்காழி குவேந்தராஜனும் அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாட்டையும் நம்ம இப்போ கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னா, சீர்காழி குவேந்தராஜன் வந்து அகத்தியராக நடிச்சிருப்பாரு, ராவணனா நடிச்சிருக்கும் அந்த அந்த நடிகரோட பேர் என்ன? அவருக்கு இணையா பாட்டு பாடுவாரு. ராவணனா நடிச்சா அந்த நடிகரோட பேரை நீங்க கண்டுபிடிச்சு போடுங்க நேயர்களே. இப்ப நம்ம பாட்டை கேட்கலாம்.

அழகான பாடல், அற்புதமான பாடல் நம்ம கேட்டோம். நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. சுயன் சுந்தரராஜன், சீர்கால ஜோதிராஜன் போட்டி போட்டு அருமையா பாடியிருப்பாங்க. நான் கேட்ட கேள்விக்கு அழகா பதில் போட்டுருக்காங்க. மதுரை மாட்டுத்தாவணி அழகர், சோழச்சேரி தேன்மொழி, கரூர் ரகுபதி. ரகுபதி பத்துலயே வந்து நான் சொன்ன கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷமே போட்டாரு சிலருக்கு சொன்னாங்க. அவருக்கு ஒரு பாராட்டுகள், இவங்க மூணு பேருக்கும் பாராட்டுகள். அப்புறம் வந்து சென்னை 51 அகிலா ஸ்ரீதரும் வந்து அழிஞ்சிருக்காங்க, பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் திருக்கோவை கார்த்திகரோட பாட்டு தான் இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும், விவேராகம். இப்ப அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கும் பாடல் நல்லதோர் குடும்பம். இந்த படத்துல இருந்து டி சௌந்தரராஜன், டி சுசீலா பாடிய இந்து நாதி கரை ஓரம் அந்தி நேரம் இந்த பாட்டு. இதுல ஒரு கேள்வி உங்களுக்கு என்னன்னாக்கா, இந்த படத்துல சிவாஜி அவருக்கு இணையா ஜோடியா நடிச்சிருக்கிற நடிகை பேர், வினயா ஜோடியா நடிச்சிருக்கிற அந்த நடிகையோட பேரை நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த பாட்டை நம்ம கேட்கலாமா?

பாடல் அழகு, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு, ரொம்ப மென்மையா மிதமா பாடியிருப்பாங்க. நீர் சவுந்தரராஜனும் போய் சுற்றிலாவும் அதை கேட்ட கேள்விக்கு அருமையான பதில்களை கொடுத்துருக்கிறாங்க. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர், சோலைச்சேரி விஜய் அரசகுமார், தேன்மொழி முருகன், கரூர் ரகுபதி, மதுரை மாட்டுத்தாவணி அழகர், எல்லாருமே வாணிஸ்டின்னு கூப்பிடுக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்ப நம்ம இணையத்துல வந்து இணைஞ்சிருக்கிறாங்க கோவை சேரமா நகர் பத்மா லட்சுமி நரசிம்மன், அவங்களும் வந்து சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்ப அடுத்ததா நாம் கேட்க பாராட்டு சலங்கை ஒளி. இந்த படத்துல வந்து நல்ல டான்ஸ், எல்லா டான்ஸுன்னா டான்ஸு, அப்படி ஒரு டான்ஸ் கமலஹாசன் அப்படி ஆடுவார், பிரமாதமாக ஆடுவார், நல்லா இருக்கும், படமும் நல்லா இருக்கும். அதே மாதிரியே வந்து அது எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல, அப்படி ஒரு நல்லா அழகான ஒரு நல்ல படம். இதில் வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு, சலங்கை ஒளியில் வந்து நாத வினோதம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க, இதில் ஒரு பாடகி வந்து நடிச்சிருப்பாங்க, பாடகி வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில், அந்த பாடகியோட பேர் என்னன்னு நீங்கள் போடுங்க நேரில். ஒரு பாடகி இந்த படத்துல பிரபலமான ஒரு பாடகி இந்த படத்துல நடிச்சிருக்காங்க வளங்கினுடைய, அந்த பாடகி யாரு அப்படின்னு நீங்க போடுங்க. இப்ப நம்ம பாட்டை கேட்டோம், பதிவு போட்ட நேர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றி. இந்த பாடகி யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு போடுங்க நேர்களே. பாட்டை கேட்கலாமா?

மேகலை, ஒரு அற்புதமான அற்புதமான பாடல் நம்ம கேட்டோம். பரதநாட்டியம் செம்மையா ஆடுவாங்க இந்த படத்துல கமலஹாசன், எஸ்பி சைலஜாலாம். எஸ்பி சைலஜான்னு கரெக்டா போட்டாங்க. சென்னை அம்பத்தூர் அகிலா சீதர், காவேரி விஜய் அரசகுமார், அப்புறம் கோவை கேரமாநகர் பத்மாவும் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டு. அப்புறம் வந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவரும் போட்டிருக்காரு. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாகர்கோயில் மகேஷ், ஆரணி பிரகாஷ், கோவைச்சேரி விஜய் அரசகுமார், தேன்மொழி முருகன், சென்னை அம்பத்தூர் அகிலா சீதர், மதுரை மாட்டுத்தாவணி அழகர், கோவை பத்மா அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தனி பக்கத்துல கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட உடன் பணிபுரியும் அனிஷா மேடமும் என்னோட பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு. எல்லா எல்லாரும் கேட்கறதே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. கேள்வி வந்து நம்ம வந்து கேட்கறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பதில் எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது வந்து நம்ம அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கிற பாடல் சின்ன இந்த படத்துல இருந்து ஒரு பாடலத்தை நம்ம கேட்க இருக்கிறோம். நேர்களே, இந்த படத்துல ஒரு கேள்வி ஒண்ணு உங்கள்கிட்ட கேக்குறேன். ரஜினிக்கு தங்கச்சியா நடிச்சிருக்கிறவங்க, அவங்க அந்த ரஜினியா தங்கச்சிக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க, அவங்களோட பேர் என்னன்னு நீங்க வந்து போடுங்க. இவங்க வந்து ஒரு ஒரு நடிகையோட தங்கை தான். நம்ம சபரிவானிலேயே அந்த பேர்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேரை நீங்க கண்டுபிடிச்சு பொருந்து பார்க்கலாம். நம்ம சபரி வானொலியும் ஒருத்தவங்க இருக்காங்க, அதே மாதிரியே பிரபலமான நடிகை, அவங்களோட தங்கச்சி தான். அவங்க ரஜினிக்கு தங்கச்சா தில்லு முழு படத்துல தான் நடிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு போடுங்க நேயர்களே, பாடலை கேட்கலாம்.

0: ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க?
1: என்ன மீசை மீசை மீசை மீசை? இப்ப மீசை முக்கியமா பாட்டு முக்கியமா?
0: பாட்டுதான்.
1: அதான் இப்ப இந்த மீசையில ஒத்துக்கிட்டாதான் நான் பாடுவேன்.
0: சரி, மீசை இல்லை.

0: அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா மீசை இருந்தது.
1: இவங்க வாசி தானே?
0: ஆமா
1: சொல்லுங்க, இது என்ன வாட்ச்?
0: சிட்டிசன்.
1: எங்க தயாரிச்சது?
0: மேட் இன் ஜப்பான்.
1: இப்ப மணி எவ்வளவு? என்னங்க இப்பதான் பாத்தீங்க, கிட்ட வச்சு பாத்தீங்க, மணி எவ்வளவுதான் தெரியலங்கிறீங்க. எங்கேயோ தூத்துறது என்ன பாத்துட்டு மீசை இருக்குன்னு சொன்னா எப்படிங்க?

நேர்களே, இந்த பாடல் இன்றைக்கு இருமுறை ஒளிபரப்பாயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடைய போட்டுட்டாங்க. மதுரை மாட்டுச்சாவடி அழகரு, அதே மாதிரி சோழச்சேரி விஜி, அந்த விஜி தான் விஜயா. அவங்க பேரு விஜயா சுந்தரசேகர். நான் சொன்னேன்ல, நம்ம சபரி வாரலையும் ஒருத்தவங்க இருக்காங்க, அதான் விஜி, விஜய் சந்திரசேகர். அவங்க இவங்க விஜய் அரசுக்குமார் கரெக்டாக போட்டிருக்காங்க, ரகுபதியும் கரெக்டாக போட்டிருக்காரு, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். அப்புறம் நம்ம அழகரும் போட்டிருக்காரு, அவங்க எல்லாருக்குமே ஒரு பாராட்டுக்கள். அப்புறம் வந்து இவங்க சேலம் மேச்சேரி அறிவாளர்களும், அப்புறம் கரூர் ரகுபதி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த பாடலா நம்ம கேட்க இருக்க பாடல், இது நம்மால் இந்த படத்துல எஸ்பி பாலசுப்ரமணி வாணிபேனா பாடிய சங்கீதம், அது ஒரு போட்டி பாட்டு தான். நிறையா பாடியிருப்பாங்க ரெண்டு பேரும். இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்க, சோபனா வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகையின் சொந்தக்காரர் அவங்க, அவங்க யாரு அப்படிங்கறத சொல்லுங்க. முன்னாள் ஒரு நடிகை அவங்க, அவங்களுக்கு சொந்தக்காரவங்க இவங்க சோபனா, அவங்க யாருன்னு சொல்லுங்க.

திருவடி தருகிற அருள் இது மேட ஏறியது பாடல் ஓடி வருத்தாதம் பாவம் கேளு என் முருகன் திருவடி தருகிற அருள் இது

ஒரு அழகான நகைச்சுவை பாடல் தான் இப்ப நம்ம கேட்டு வந்தோம். எஸ் பாலசுப்ரமணியன், வாணிஜியராம் பாடிய இது நம்மால் படத்துல சங்கீத பாட்டு கேட்டவங்களா. அதுல வந்து அந்த செய்யும்போது அவங்க அந்த ஒரு தியேட்டரே அவர் எப்படின்னா அந்த பாட்டு அந்த கடைசியில அந்த சுரம் சொல்லும் போது அவங்க முடிக்க போறாங்க முடிக்க போறாங்கன்னு நினைப்பாரு பாக்கியராஜ். ஆனா அவங்க முடிக்காம போய்கிட்டே இருப்பாங்க, அப்படியே முடிச்சு முடிச்சு பாப்பாரா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப அது எல்லாருமே அந்த காட்சியை பார்த்துட்டு சிரிப்பாங்க, அவ்வளோ அழகா இருக்கும் அந்த காட்சி. இப்ப வந்து நம்ம அடுத்த பாடலாம் நம்ம கேட்கணும். சாரி, இந்த முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, சோபனா யாரோட சொந்தக்காரங்கன்னு கேட்டேன்னா பத்மினியோட அண்ணன் பொண்ணு தான் சோபனா. அவங்க வந்து விஜய் அரசகுமார், மதுரை மாட்டுத்தாவணி ஆகிற அவங்களும் போட்டிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பாராட்டுகள். அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில வந்து நாகர்கோவில் மகேஷ், ஆரணி பிரகாஷ், சோலைச்சேரி விஜய் அரசகுமார், தேன்மொழி முருகன், ஒரு கோவை பத்மா, அப்புறம் நம்மளோட நம்ம மதுரை மாட்டுத்தாவணி அழகர், சென்னை அம்பத்தூர் அகிலாட்சி இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கரூர் ரகுபதி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த பாடலாம் நாம் கேட்க இருக்கு பாடல் அபூர்வ ராகங்கள். இந்த படத்துல அதிசய ராகம் இந்த பாட்டு. இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் இயேசுதாஸ் அற்புதமா பாடியிருப்பாரு. இசையும் எம்எஸ் விஸ்வநாதன் இது இனிமையா இசை அமைச்சிருப்பாரு. நல்ல ஒரு பாட்டு, எல்லா மேடையிலயும் இந்த பாட்டு இல்லாம இருக்காது. எங்க அவர் ஆர்கெஸ்ட்ராவில பாடினாலும் இயேசுதாஸ் இந்த பாட்டை பாடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டு ஒரு அருமையான பாடல். நேர்களே உங்களுக்காக ஒரு கேள்வி, இந்த படத்துல ஸ்ரீவித்யாவுக்கு பொண்ணா நடிச்சிருக்கிறவங்க பேர் என்ன, அவங்களோட கேரக்டர் பேர் என்ன? ஸ்ரீவித்யாவோட பொண்ணா நடிச்சிருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க ஒரு நடிகை, அவங்க பேர் என்ன, அவங்களோட கேரக்டரோட பேர் என்ன, அந்த படத்தினோட கேரக்டர் பேர் அதையும் சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த பாடலை கேட்கலாமா?

ஒரு அழகான பாடலை நம்ம கேட்டோம், நல்லா இருந்துச்சு. இயேசுதாசு குரல்ல எந்த பாட்டு கேட்டாலும் அற்புதமா இருக்கும். அவர் இந்த பாட்டு வந்து, இந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்க பாடினாலுமே நான் கேட்பேன், இந்த பாட்டை நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலுமே அவரோட சேர்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நல்ல பாட்டு. நேர்களே, நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடை அடிச்சுட்டாங்க. மதுரை மாட்டுத்தாவணி அழகரு, அதே மாதிரி கோலைச்சேரி தேன்மொழி, அந்த ஸ்ரீவித்தியோட பொண்ணு யாரா யார் நடிச்சிருக்காங்க, அவங்களோட பேர் என்னன்னு கே, அவங்களோட கேரக்டரோட பேர் என்னன்னு கேட்டேன். ரெண்டுக்குமே பதில் சொல்லியிருக்காங்க. ஜெய்சுதா, அவங்களோட கேரக்டர் பேர் வந்து ரஞ்சனின்னு போட்டிருந்தாங்க. அவங்க இரண்டு பேருக்குனுடைய வாழ்த்துக்கள். நேர்களை, இது வரைக்கும் வந்து நம்ம பாடல்களை கேட்டோம். திருவாரூர் திருக்கோவலை கார்த்திகனோட பாடலை இப்போ நம்ம இது வரைக்கும் கேட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இதே ராகம் வந்து நாங்கள் நடத்துறது எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு முடியாம இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி செஞ்சுக்கிறது வந்து எல்லாருக்குமே எல்லா வேலையிலுமே அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இன்னைக்கு விதத்தை இதே ராகமும் அவங்களுக்கு முடியாம இருக்கிறதுனால நான் வந்து வழங்குறேன். நேற்று ராஜேஷ் கூட வந்து வழங்கினாரு. இதே மாதிரியே இதே மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாள் கூட போகும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கும். எல்லாரும் அதே மாதிரியே நீங்கள் எப்பயுமே பதிவு போடுற மாதிரி போடுங்க. போட்டுட்டு எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களே உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் உற்சாகம் அடிச்சு அடிச்சே நான் ரொம்ப சந்தோஷமா நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுவோம். இப்போ நம்ம இறுதியாக நம்ம நிறைவு பாடலுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நிறைவு பாடலாம் நம்ம வந்து மாநகர் காவலன் போடி ராகம் பாடவா. இந்த பாட்டு கேஜி ஏசுதாஸ் சித்ரா பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவோம். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை அருமையாக கேட்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய பதிவுகளையும் கேள்விக்கு பதிலையும் போட்டவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். உங்களோடமிருந்து விடைபெறுவது கும்பகோணம் கணபதி நகர் எச் மனோகரன். என்னோட உடன் பணிபுரிந்த அனுஷியா மேடத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கூட இருந்தே பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, அவங்களுக்கும் பாராட்டுக்கள். இந்த சீதன இயக்குநர் சீதனேசனுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். நன்றி, வணக்கம்.

இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் என்னுடைய அருமை அண்ணா கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்கள் எனக்கு பதிலாக இந்நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததற்கு அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் நன்றிகள் அந்த அண்ணாவுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, ஏனென்றால் ஒரு சில நாட்களுக்கு இப்படித்தான் இருக்கும், ஃபீவர் வந்து எனக்கு இரும்பல் அதிகமாக ஆகிவிட்டது. ஆகையால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவிடும் பதிவுகளை வாசிக்க இயலாது. அந்த காரணத்தால் ஒரு சில நாட்களுக்கு இப்படித்தான் நம் நிகழ்ச்சி வளம் வரும் என்பதை தெரிவித்து கொண்டு, யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், பிறகு நானே நம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டு, இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி, வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள், தங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம், நாங்கள் கேட்டு மகிழ்வோம். நேயர் சொந்தங்கள், 8270333491 மீண்டும் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனிய மாலை வணக்கம் ஐயா. கூறுவது மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயிலின் குணசேகர். நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி இறப்பில் நினைக்க நினைந்த நன்றிகள். பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை.
1: நூறு முறை பிறந்தாலும் நூறு முறை மறைந்தாலும் உலகத்தின் கண்களிலே ஒரு தோட்டம் அறிந்தாலும் ஒன்றான உள்ளங்கள் ஒரு

இந்த காட்டினில் நான் கலந்தேன், உன் கண்களில் தவழ்கின்றேன். இந்த ஆற்றினில் ஓடுகின்றேன், உன் இந்த மா

0: நான் பூவம் தாழ்கின்றே ஆயிரம் பார்வையிலே பார்வையினை.
1: அருமையாக இருந்தது ஐயா பாடல், சிறப்பான ஒரு பாடல், எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல். ஐயா இந்த பாடலை நீங்கள் உங்கள் பாடிக்காட்டி இருக்கிறீர்களா? உங்கள் காதலிக்கு இந்த பாடலை எப்பொழுதாவது பாடி காட்டியிருக்கிறீர்களா? ஐயா இந்த பாடலை பாடி காட்டியிருக்கிறீர்களா என்று கேட்டேன். உங்க மனைவிக்கு தெரியுமா இது? ஐயோ பரவாயில்ல ஐயா, கொடுத்து வைத்தவர்கள் ஐயா நீங்கள் சிறப்பு.
0: அருமையான
1: பாடல், அருமையாக பாடினீர்கள் ஐயா, சிறப்பு மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி, சிறப்பான ஒரு பாடல் ஐயா. மயிலாடுதுறை என் குணசேகரன் ஐயா அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் என்னும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ வணக்கம், கோவையில இருந்து புவனேஸ்வரி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது

பின் காத்து பத்து கிளி சட்டெங்கு முத்து வீரத்தின் காத்து சில்லி செடி சில்லெங்கு பூவெடுக்க பருவ காற்று தேனி பக்கம் வீசும்.

சிந்து முத்து வீழத்தின் காத்து சில்லி செடி சிலிந்து பூவிழித்த பின்னீட்டு பருவத்தாற்று சீனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல் வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள்.

0: மாயம் என்ன கல்லும் முள்ளும் இப்போவானதே வானவில்லின் துண்டொன்று மண்ணில் வந்து யாவருக்கும் சொல்லாமல் முன்னானதே என்னேற்கு பருவக்காற்று தேனி பத்தம் வீசம்போது சாரல் இன்பச்சாரல் பின்மாந்து பாடிக்கொண்டு சில் சிலுவென்று சிந்திடம் மசூரல் மொட்டு சூரல் வெண்காட்டு பச்சை கிளி சட்டென்று மொட்டு வீடு தென்காட்டு தெல்லெடி சில்லென்று பூவெடுக்க
1: ஹலோ
2: சார்,
1: ரெக்கார்டு முடிஞ்சிருச்சுங்களா?
2: என்ன சார்
1: முடிஞ்சது? ரெக்கார்டு முடிஞ்சிருச்சா? நான் வந்து பாட்டு ஒன்று பாடட்டுமா? உங்களை தான் பாட சொன்னேன். தென்மேற்கு பருவக்காற்று என் மேல் பட்டு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறேன். அழகாக அருமையாக இருந்தது, சிறப்பு. நான் இதற்கு எப்படி பாராட்டுவதுன்றே தெரியவில்லை. அழகாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லையே என்று என் மனசு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. எவ்வளவோ பேர் எதோ பாடுகிறார்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்று மனசு இயங்குகிறது. நிச்சயம் சிறப்பு. நன்றி, தலை வணங்குகிறேன்.
2: வணங்குகிறேன்,
1: நன்றி, சிறப்பு. கோவையிலிருந்து புவனேஸ்வரி அவர்கள் அருமையான ஒரு பாடலை அழகாக பாடினார்கள். கருத்தம்மா, கருத்துள்ள பாடல், கருத்தாக பாடினார்கள். அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் சார், என்னோட பேர் வந்து சிவரஞ்சனி, நான் பாண்டிச்சேரியிலிருந்து பேசுகிறேன்.
1: பாண்டிச்சேரி, சிறப்பு. வணக்கம், வணக்கம், வாருங்கள். சிவரஞ்சனி அவர்கள், எந்த ராகத்தில் பாடப்போகிறீர்கள்?
2: நான் பாடுறது என்ன ராகம்னு நீங்களே டிசைட் பண்ணீங்க.
1: எனக்கு உங்கள் ராகத்தை தவிர வேறு எந்த ராகமும் தெரியாது. எனக்கு அதெல்லாம் ராகமே தெரியாது. நீங்கள் பாடலே பாடிவிடுங்கள், எனக்கு வேணாம் வம்பு. எனக்கு எந்த ராகமே தெரியாது, சிவரஞ்சனி மட்டும் தெரிகிறது, ஆனால் ராகம் எதுவும் தெரியாது. நீங்கள் பாட்டே பாடிவிடுங்கள், எனக்கு ஏன் வம்பு.
2: நன்றிகள் ஐயா,
1: ஆரம்பிக்கலாம்.

நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்தால் நாடகம் புரியும். நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்தால் நாடகம் புரியும். காலை பொழுது

0: நகரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைக்கிறவா.
1: சிறப்பு, அருமையாக பாடினீர்கள். பாண்டிச்சேரி என்றவுடன் ஒரு கிக்கான பாடல் தான் வரும் என்று நினைத்தேன், வந்துவிட்டது. நன்றி நன்றி, திட்டமாக குடியுங்கள். நன்றி. பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சினி அழகாக ஒரு அழகான பாடலை பளிங்கினால் ஒரு மாளிகை என்று பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். அடுத்தது யார் என்று பார்ப்போம். வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமார் பேசுகிறோம்.
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்களும் சூப்பராக இருக்கோம்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதே சூப்பருடன் ஒரு சூப்பரான பாடலையும் தாருங்கள், கேட்டு மகிழ்வோம்.
2: ஒரு பக்தி பாடல்.
1: பாடுங்கள்.
2: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்.

0: இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பக்தி பாடல்.
1: இளமை கோலங்களா காலங்களா?
0: காலங்கள்,
1: இளமை காலங்கள். சரி சரி.

0: சிறப்பு அருமையாக இருந்தது. மே வந்து கேட்டோம், அந்த அம்மிங்லாம் சிறப்பாக இருந்தது. உண்மையிலே இது நான் பக்தி பாடல் என்று நினைக்கிறேன். உங்கள் கணவரை நினைத்து தானே பாடினீர்கள்? பக்தி பாடலா? எனக்கு தெரியவில்லை. ராகவனே ரகுநாதா என்பதற்கு பதிலாக அரசகுமாரா என்று போட்டால் சரியாக போயிட்டது. இது பக்தி பாடல் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, முடியாது, முடியாது. ஆமாம், அப்படி வா. அழகான ஒரு பாடலை அழகாக மென்மையாக பாடி சென்றார்கள். தென்காசி மாவட்டம் வேற கேரளம் புதுர்வட்டம் சோலைச்சேரி விஜி அரசகுமார் அவர்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் சேர்ந்தோம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
1: சுகமாகவும் மகிழ்வாகவும் உங்களைப் போலவே.
0: இதை நான் ஏற்றுக்கொள் இது இப்போது சரியாக இருக்கிறது ஐயா. இப்போது ஏற்றுக்கொள்கிறேன், மகிழ்வாக இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தி விட்டீர்கள். நன்றி, நன்றி. சிறப்பு பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம்.
1: சரி, பாடுங்க. சிவந்தி பூக்களில் செய்த வீடு பெண் பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, பெண் பஞ்சு மேகம் நீ கோலம் போடு. நெஞ்சில் நெஞ்சம் வந்தாடி கொஞ்சம் கொஞ்சம் நித்தம் நித்தம் தித்திக்க முத்தம் முத்தம். பந்தி வந்து மலரும் தாமரை அங்கும் இங்கும் பொழியும் தேன்மழை, கைகள் ரெண்டில் தோளோடு ஊஞ்சல் கட்டி ஆட சொல்லும் கஸ்தூரி மானின் குட்டி. நாளை வரும் காலம் என்றென்றும் கைகளில் எங்களின் கைகளில் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு பெண் பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, பெண் பஞ்சு மேகம் நீ கோலம் போடு. இந்த பாடல் கொஞ்சம் இடையில கொஞ்சம் மறந்து போச்சு தம்பி. இது வரைக்கும் தான் இந்த பாட முடிஞ்சு.
0: ஐயா, ஏன்னா லிரிக்ஸ் வரிகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் சிறப்பாக இருக்குமே. அருமையாக இருந்தது.
1: மனதில் பட்டது மட்டும் பாடிவிட்டேன்.
0: சிறப்பு அருமையாக இருந்தது. இதுவரை கேட்டதற்கு பாடியதற்கு நன்றி. ஆனால் கேட்ட பாடல் கேட்ட வரிகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. உங்கள் குரலில் கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த முறை வரும்பொழுது முழு வரிகளுடன் வாருங்கள் ஐயா.
1: அது இல்லாத இப்ப கிணட்டு இல்ல, இப்ப எங்களுக்கு மழை பெஞ்சிட்டு திடீர்னு இப்ப திடீர் மழை பெய்ய ஆரம்பிச்சு கிணட்டு இல்ல.
0: பரவாயில்ல, பாடல் பாடுவோம். நீங்கள் பாடிய பாடலுக்கு
1: மொபைல்ல சாரி வேற இல்ல, சாரி குறைத்தாலும் பாடி முடிக்கணும்னு சொல்லிட்டு.
0: பரவாயில்ல, நீங்கள் பாடுவதால் மழையே மேகம் பொழிகிறது. சிறப்பு மேகம் மழை பொழிகிறது. சிறப்பு. நன்றி, நன்றி ஐயா. வாருங்கள். கடலூர் நெய்வேலி அரசடிக்குப்பம் ஆ சரவணன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்று பாடி சென்றார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். வாருங்கள். வணக்கம். மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீர்கள்? பாடுங்கள் உங்கள் பாடலை.

0: அழகு அருமை இனிமையாக இருந்தது. கேட்பதற்கு மென்மையான குரலில் இனிமையாக பாடுகிறீர்கள். ஆனால் எங்களுக்கு தான் கவலையாக இருக்கிறது. நன்றி, வாருங்கள். பயிற்சி அழகான ஒரு பாடலை அருமையாக பாடி சென்றார்கள். கோவை சேரன் மாநகர் ராஜேஸ்வரி அவர்கள் அருமையான குரலில் பாடல் கருத்து சொல்வதற்கே இல்லை, அழகாக இருந்தது. அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா. அப்பப்பா உங்க இணைப்பை குடிக்க முடியவில்லை. நானும் 3 செல்போனை வைத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் 3வது எண்ணில் கிடைத்திருக்கிறது.
0: 3வது எண்ணில் கிடைத்திருக்கிறது. இதில் ஒன்றும் இந்த எண் அந்த எண்
1: இந்த எண் இப்படி உங்களுடைய ரேடியோல பிஸியா வச்சுக்கலாமா சொல்லுங்க.
0: இந்த எண் இந்த எண் அந்த எண் என்றெல்லாம் இல்லை ஐயா. ஒரே எண்ணில் வந்தாலும் நாங்கள் தொடர்பு கொள்வோம். நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் வேலையில் வந்துடுங்க.
1: என்னாலும்
0: நுழைய முடியாது ஐயா.
1: நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியுது.
0: பாடுங்களேன் ஐயா.
1: கண்டிப்பா.

0: சிறப்பு ஐயா, அருமை அருமையாக அருமையாக பாடினீங்களே. புது படம், என்ன படம் ஐயா இது?
1: இது வந்து திகிரி என்ற ஒரு திரைப்படத்தில் அமைந்த வெகுலி இனிமையான பாடல் ஐயா.
0: வெகுலியா? வெகுலி
1: திகிரி, திகிரி தேனா,
0: திகிரி திகிரி திகிட்டாத பாடல் ஐயா.
1: ஒரு பாடல் மிகவும் அரிதான ஒரு பாடல், மிக சிறப்பாக இருந்தது ஐயா. அதனால தான் இதை முதல் முறையாக
0: அதாவது வானொலிக்கு என்று ஒரு மகத்துவம், அதாவது அனைத்து பாடலும் பாட வேண்டும். வருபவர்கள் எல்லாம் பழைய பாடல்களே பாடுகிறார்கள், நீங்கள் மட்டும்தான் அதையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது புது பாடலும் இருக்கிறது இங்கே என்று நிரூபிப்பதற்காக நீங்கள் வருகிறீர்கள் ஐயா. சிறப்பு ஐயா, உங்களுக்கு என்ன சிறம் தாழ்ந்த நன்றிகள், வணக்கங்கள் தெரியும் ஐயா. ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, அந்த பாடலின் ஒரு வரியில் காதல் காதல் என்ன எழுத்து என்று
1: சொன்னீர்கள்?
0: எப்படி ஐயா அது? காதல் மூன்று எழுத்து தானே, நீங்க மட்டும்
1: அதுதானே
0: எழுத்து? அடடே, இது ஆச்சரியக்குறி.
1: பிழையாக எழுதியிருக்கிறாரா, அல்லது எதை காதல்ல எடுத்து விட்டு கால் எழுதியிருக்கிறார்?
0: கால் இல்லையா, காதல் இரண்டு எழுத்துன்னு நீங்க தான் சொன்னீங்க. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, காதல் மூன்று எழுத்தாகிட்டது. ஒருவேளை நாம் சரியாக படிக்கவில்லையோ என்று கொஞ்ச நேரம் திணறிக் கொண்டிருக்கிறேன்.
1: நாம் திருத்தி எழுதி விட்டுடலாம் ஐயா, காதல் இரண்டு எழுத்துக்கு பதிலாக காதல் மூன்று எழுத்துன்னு அடுத்த முறை பாடி விடலாம்.
0: நிச்சயமாக, ஒருவேளை ஆணையும் பெண்ணையும் இருவரையும் வைத்து இரண்டு எழுத்து ஆளுக்கு ஒரு எழுத்து கொடுத்து விட்டாரோ? இருந்தாலும் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் ஐயா. நன்றி, அருமையாக பாடுங்கள் ஐயா. புது படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், திகிடி படத்திலிருந்து திகிட்டான பாடல், திகிட்டாத பாடல், சிறப்பு. நன்றி,
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா. வேலூர் சந்திரசேகர் விடைபெற்று செல்கிறேன். இனிய உறவுகளுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி ஐயா.
1: நன்றி.
0: அழகான ஒரு புது படத்திலிருந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் அருமையாக பாடினார்கள். அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார, கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள்.
2: மகிழ்ச்சி.
0: புது பாடலாமாம் ஐயா, அனைவரும் பழைய பாடல்.
2: வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, வாழ்த்து உள்ளத்துக்கு.
2: நன்றி ஐயா. வானொலி பேசுற எல்லாருக்கும் அவர் தான் தம்பி.
0: அப்படிங்களா? கூப்பிடும் போல இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் பார்த்ததில்லை ஐயா, அவர் சின்ன தம்பி தான், சின்ன தம்பி தான். அவர்
2: பாடுங்கள்
0: ஐயா, பாடுங்கள்.
2: தங்க நிலவே உன்னை உரைச்சி தங்கச்சிக்கு தங்க நக செஞ்சிடவோ, நட்சத்திரமே உன்னை உடத்தி வித விதமா வைரநக பூட்டிடவோ, தங்க நிலவி உன்னை உரைச்சி தங்கத்திற்கு தங்க நக செஞ்சிடவோ, நட்சத்திரமே உன்னை உடத்தி வித விதமா வைரநக பூட்டிடவோ. ஆரிரு ஆரிரு கூட கட்டதம் அப்ப

0: உனக்குன்னு வாங்கிறவே ஏங்கிறவே ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன் காச கண்டு விட்டு விடுவேன் ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன் காச கண்டு விட்டு விடுவேன் நாளும் வரும் நாளை என்று காத்திருப்பேன் கண்ணீரில் நான் மிதந்து கண்மணியை கருத்தேன் பட்டினியை நான் கிடந்து சீதளங்கள் சேர்த்து வைத்தேன் கண்ணீரில் நான் மிதந்து கண்மணியை கருத்தேன் பட்டினியை நான் கிடந்து சீதளங்கள் சேர்த்து வைத்தேன் தாலி நேரும் நாள் வரைக்கும் கண்ணிரண்டும் தூங்காது தாலிரும் நாள் வரைக்கும் கண்ணிரண்டும் தூங்காது கொட்டு மேலம் கேட்க வேணும் தீக்கிரமே தங்க நிலவி உன்னை ஊக்கி தங்கத்திற்கு தங்க நகரோ நட்சத்திரமி உன்னை ஊற்றி விதவிதமா வைர நகர் போட்டிடவோ ஆரிரரு ஆரிரரு தேங்க்யூ சார் பாட வாய்ப்பு சார் தேங்க்யூ பாட வாய்ப்பு அளித்ததற்கு
1: சிறப்பாக இருந்தது அருமை அருமையா இருந்தது ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பாடலிலும் நிலவு வெண்மையாக இருக்கும் உடைத்தால் தங்கமாக வருகிறது வெள்ளி சூரியனை உடைத்திருந்தால் உருக்கி இருந்தாலாவது தங்கம் கிடைத்திருக்கும் வெள்ளி நிலவு தங்க நிலவை உன்னை உருக்கி தங்க நகை எப்படி அதுதான் தெரியவில்லை ஐயா எனக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம் வருகிறதா
0: தங்க நிலவை உருக்கி தங்கத்தை உரிச்சு நகை பண்ண தங்கத்தை உருக்கி நகை பண்ற மாதிரி தங்க நிலவை
1: அதுதான் தங்க நிலவு வெண்மையாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் நிலவை உருக்கினால் வெண்மையை உருக்கினால் வெள்ளி வரலாம் சூரியனை உருக்கினால் தங்கம் வரலாம் நியாயம் வெள்ளை உருக்கி தங்கம் வருவது எப்படி என்று தெரியலையா அதுதான் உங்களுக்கு கேட்டேன் உங்களுக்கு ஏன்னா தெரிகிறதா என்று தெரியல சரிங்க ஐயா கேட்டுருவோம் ஐயா
0: ஆக்சுவலா ஒரு சில பாடல்கள் பாடும் போது நமக்கு அந்த பாடல்கள் வந்து நம்ம லைஃப்ல பல நேரம் அது பொருத்தமா இருக்கும் என் தங்கச்சி கல்யாணம் என் தங்கச்சி காயத்ரி வருவாள் வந்து பாடுவா பாருங்க அவ கல்யாணத்துலாம் நடக்கும்போது மைண்டுக்குள்ள இந்த இந்த பாடல்கள்லாம் மனசு தோண்டிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவ கல்யாணம் சிறப்பா நடந்தது அது உண்மை அதுல சிறப்பா எல்லாருமே அதுல நிறைய செஞ்சாங்க ஆனா அன்னைக்கு நான் வந்து இந்த இந்த பாட்டுல வர அந்த ஹீரோ மாதிரிதான் நம்ம பொசிஷன் இருந்தது அதனால இந்த பாடல்லாம் கேட்கும் போது தோணும்
1: நான் இதை கேட்டு புண்படுத்த கூடாது என்றதற்காக நான் திசை மாற்றினேன் மன்னிக்க வேண்டும்
0: இல்ல நிஜமாவே உண்மையாலும் கேட்கலனாலும் உண்மைதான் பாடும் போது மனசுக்கு நம்ம நம்ம தங்கச்சிக்கு எதுவுமே செய்யலையே
1: நீங்க எதுவுமே செய்யவில்லை
0: ஒவ்வொரு நாளும் அவ கல்யாணம் நடந்துட்டு இருந்த போது ஒவ்வொரு நிமிஷமும் மனசு புண்பட்டு இந்த மாதிரி நம்ம நிலைமை இருக்கேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவோம்
1: நீங்கள் திருமணமான சகோதரியை நினைத்து இந்த பாடலை பாடியிருக்கீங்க நாங்கள் திருமணமாகாத சகோதரியை நினைத்து தினமும் கவலை கொண்டு இருக்கிறோம் ஐயா எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருக்கு
0: நீங்க வேற எதுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்றீங்க
1: நானே தனியா கேட்கணும் கூட பாப்பேன் இது நம்ம கேட்கலாம வேணும்னு விட்டுடும் ஐயா ஏன் ஐயா திருமணம் செய்யாமலே விட்டு விட்டீர்களோ என்று நான் கேட்க தோணும்
0: ஆனா அவளுக்கு நல்ல நகைகளும் பணமும் போட்டு நல்லா கல்யாணம் பண்ணும் போது இந்த அண்ணனால ஒரு
1: குந்துப்பை கூட வாங்கிட்டு அதை பற்றி ஒன்றும்
0: அந்த வருத்தம் வந்து இந்த பாடல்
1: நிச்சயமா
0: பாட்டு பாடும் போது தோணும் மனசுல
1: நிச்சயமாக வருவையா? ஆனால் எனக்கு இந்த பாடல் அவர்களை நினைத்து வரவில்லை, அதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம்.
0: சில
1: நன்றி வாங்கய்யா. கோவையிலிருந்து ராஜேஷ் ஐயா அவர்கள் அருமையான ஒரு பாடல், தங்க நிலவே உன்னை உருக்கி தங்கச்சிக்கு தங்க நகவி செய்திடுவோ என்று பாடி சென்றார். அவர் திருமணம் முடிக்கும் வேளையில் கிராம் 50 ரூபாய் இல்லை 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு 1000க்குள்ளே தான் இருக்கும். அப்பொழுதே அதை வாங்க முடியவில்லை. இப்போது 14,000 15,000 என்றெல்லாம் போகிறது. எப்பொழுது வாங்கி எப்படி செய்வார்? நம்மாலே முடியவில்லையே என்பது தெரிகிறது. இருந்தாலும் அவர் மனம்போல் தங்க நிலவை உருக்கி தங்கச்சிக்கு தங்க நகை செய்யட்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வளமுடன், நான் கோவையிலிருந்து கவிதா முகுந்தன் பேசுறேன்.
1: கவிதா முகுந்தன், வணக்கம் வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமாக இருக்கீங்க?
1: மகிழ்ச்சி. பாடுங்கள் பாடுங்கள்.
2: ஐயா, நான் வந்து ஜீன்ஸ் படத்துல இருந்து கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படிங்கிற பாட்டை பாட போறேன்.
1: யாரா பக்கத்துல நடனம் ஆடுகிறார்களா?
2: நீங்க கூட ஆடலாம்.
1: ஐயோ, நான் மாடியில் இருக்கிறேன், மாடி விழுந்து விடும் என்று நினைக்கிறேன். அதனால் நான் ஆடவில்லை, நீங்களே ஆடிக்கொண்டு நீங்களே பாடிக்கொண்டு இருங்கள், நான் கேட்டுக்கொண்டு
2: இருக்கிறேன். காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை.

தினக்கு தினக்கு தினதோ இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது

கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. அன்றில் பறவை இரட்டை பிறவி ஒன்றில் ஒன்று.

தினக்கு தினக்கு தின தின் தின்னானா நகர்தானி நகர்தானி தினதோம். தினக்கு தினக்கு தின தின் தின்னானா நகர்தானி நகர்தானி தினதோம். ஒருவர் தூங்கும் தூக்கத்தில் இருவர் கனவுகள் காணுகிறோம். ஒருவன் வாங்கும் சுவாசத்தில்

0: கண்களுக்கு சொந்தமில்லை, கண்ணோடு மணியானால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. நன்றிங்க.
1: அருமை, அருமையாக பாடினீர்கள். சிறப்பான ஒரு பாடல், அருமையாக இருந்தது கேட்பதற்கு. நீங்கள் இந்த பாடலில் வரும் வரியில் அந்த பறவை தெரியும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
2: அன்றில் பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் இயக்கத்தில் வரும் பறவை அது.
1: சிறப்பு, சிறப்பு. சென்ற வாரம் எங்கள் அறிவிப்பாளரிடம் கேட்டிருந்தேன், அதற்காக இந்த கேள்வி உங்களுக்கும். அது போன்று வாழ வேண்டும்.
2: துணை வந்து இறந்துருச்சுன்னா அடுத்த துணை வந்து தானாக வந்து தன்னுடைய முடிவு தேடிக்கொள்ளும். அதுதான் ஒருவனுக்கு ஒரு ஒருத்தி அப்படிங்கிறது வந்து அந்த பறவை கிட்டே இருக்கு.
1: சிறப்பு, அழகாக விளக்கம் தந்தீர்கள், உங்களுக்கு நெஞ்ச நன்றிகள். மற்றும் இன்னொரு கேள்வி
2: சொல்லுங்க.
1: உங்கள் ஆத்துக்காரர் வைத்து அந்த பாடலை பாடியிருக்கிறீர்களா எப்பொழுதாவது?
2: கண்டிப்பாக இப்பொழுது கூட அப்படித்தான்.
1: சென்று வாருங்கள். அடுத்த முறை இப்படி பெயரை கூப்பிட்டு விட்டு சென்று விடலாம். அதற்கு முன் பெயரை கூப்பிடுவதற்கு பயப்படுவார்கள். இப்படி பெயரை வைத்து முகுதா முகுதா முகுதா என்று எத்தனை முறை வந்தாலும் கூப்பிடலாம். கூப்பிடுங்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. கோவை பகுதியிலிருந்து கவிதா முகுந்தன் அழகாக ஒரு பாடலை, கண்ணோடு காண்பதெல்லாம் என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: வணக்கம்.
1: மகிழ்ச்சி. கேள்வி கணைகள், ஐயோ கேள்வி கணைகள், நான் என்ன கேள்வி கணைகள் தொடுகிறேன்?
3: அது தங்க நிலவா எப்போ இருக்குன்னாக்கா
1: மாலை நேரத்தில் இருக்கு.
3: உதயமாம்போது நல்லா தங்க கலரா வரும்.
1: மாலை நேரத்தில் சூரியன் மறையும் நேரம் வரும்பொழுது அது அந்த சூரிய ஒளி அதன் மேல் படும்பொழுதும் உதயமாகும் போதும் சரியாக சொன்னீர்கள்.
3: பௌர்ணமி நேரம் பார்க்கும்போது சில நேரங்களில் நல்லா
1: அதுதான் சூரியனுடைய பார்வை அது மேல் படும்பொழுது நிச்சயம் சிறப்பு. அதைத்தான் டிஆர் பார்த்து விட்டிருப்பார். ஆமாம், நிச்சயமாக. அதுக்கு உதாரணம் வந்து அந்த புலி இந்த புலி, அந்த புலி இந்த புலின்னு ஒன்று சொல்லுவார் சொல்லிங்களா, கொட்டை எடுத்த புலி, கொட்டை எடுக்காத புலி. அந்த படத்தில் அந்த படத்தை வர்ணிக்கும் போது நீங்கள் சொன்ன 100 வார்த்தை வந்திருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறேன். பாடுங்கள் உங்கள் பாடலை. அறிமுகம் செய்து கொண்டு பாடுங்கள்.
3: பாடுகிறேன்.

மூங்கிலும் கனவுகளில் கண்ணும் நினைவுகள் வசந்த காலம் வானில் கலைந்திடும் கனவுகள் கண்ணுகள் வசந்த காலை போனங்கள் அலையுள்ளாடி காவிரம்

நன்றி தேவா, உன்னை மறக்க முடியும்.

0: காலையிலும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள்.
1: சிறப்பு, அருமை, அருமையாக இருந்தது. வசந்தம் வீசி சென்றது சிறப்பாக உங்கள் குரலில். நன்றி, நன்றி, நன்றி அம்மா, நன்றி. அருமையாக இருந்தது பாடல். நன்றி, நன்றி.
0: பார்க்காமலே நட்பு, நாங்கள் ஒரு நன்றாக பாடுவார்கள்.
1: யாரு?
0: காயத்ரி,
1: கோவை.
0: காயத்ரி ராஜேஷின் சகோதரி. சொன்னாரே கல்யாண நிலவை.
1: ஆமா ஆமாம்.
0: அவங்க வந்து என்னோட நட்புதான். அவங்க
1: சிறப்பு.
0: நாங்க ஆனா பார்த்தது இல்லை. ஒரு குழுவின் மூலமாக பாடுவோம். தெரியும் அவங்க நல்லா நல்லா பாடுவாங்க. ரொம்ப அருமையா பாடுவாங்க.
1: சிறப்பு, சிறப்பு, அருமை, மகிழ்ச்சி. நன்றி அம்மா. சென்னை கே கே நகர், ரேவதி அம்மா அவர்கள் வசந்த கால கோலங்கள் என்று அழகான ஒரு பாடலை அழகாக பாடிச்சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துகள்.
2: நான் கோவையிலிருந்து பத்மா பேசுறேன்.
1: ஆ வணக்கம், வணக்கம். வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
2: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியுடன்.
2: உங்க ரொம்ப அருமையா நிகழ்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. சூப்பரா, ரொம்ப நன்றி ஐயா. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கு நேர நன்றி சொல்லணும்னு கரெக்டா சொல்லிட்டேன்.
1: எனக்கு நீங்க தான் வாய்ப்பு கொடுத்துள்ளீர்கள்.
2: நீங்க
1: வரலனா நான் நடத்த முடியுமான்னு அப்போ எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லுங்க. நான் என்று வேண்டாம், நாம் என்று வந்து மகிழ்ச்சி பாடுங்கள்.

கருவண்டு நடனம் தழிகின்ற நளினம் இதயத்து சலனம் அம்மம்மா. கருவண்டு நடனம் தருகின்ற நளினம் இதயத்து சலனம்.

மலையில் நெளியும் மேக குடர்களாகம் தீர்த்திடுமோவில் மோத பாதம் நாவல் நெஞ்சம் தாங்கிடுமோ நெஞ்சம் தாங்கிடுமோ வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் மாதுளம்.

தாங்கும் இடையால் கால் பார்த்து நடக்க நெறி போல தேகத்தையாகி குழவத்தை ஜானம் பாவை அடை கூட பெருமை கொள்ளும் அடி தேவை உன் தேவை என்று இதழ் ஒரு

0: இதழ்கள் ஒரு அடியே, இதழ்கள் ஒரு அடியே. வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், புதுவிதமான மலர்களில் நீங்கள் நதி தண்டாடி கவிமல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள், அசைந்து அசைந்து ஆடுங்கள்.
1: அருமை அருமை, சிறப்பாக இருந்தது. எனக்கும் டி ராஜேந்தர் பாடல்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று ராஜேஷ். எனக்கு உண்மையிலே டி ஆர் பாடல் என்றால் மிகவும் பிடிக்கும். அனைத்து பாடல்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். இசையும் அப்படித்தான் இருக்கும்.
0: ஆனாலும்
1: சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
0: அல்ல, அவர் ரொம்ப அருமையா பாட்டு எழுதவும் செய்யறாரு, இசையும் அற்புதமா அமைச்சிருக்காரு. எல்லாரும் கேட்கற மாதிரி அந்த பாட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கால மாதிரி அந்த கதையெல்லாம் அதுலயே அழகா கொண்டு
1: வந்துருவாரு.
0: அந்த வர்ணிக்கிற விதமாகட்டும் கதையாகட்டும் ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு. தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி. இன்று எல்லாம் டிஆர் பாடலாக வருகிறது உங்கள் வீட்டிலிருந்து. இது இரண்டாவது பாடலா மூன்றாவது பாடலா என்று தெரியவில்லை. எனக்கு டி ஆர் எனக்கும் டி ஆர் பாடல் பிடிக்கும். ஆனால் சோக பாடலாக பாடிவிடுவேன், அதுதான் எனக்கு உண்டானது.
0: ஆனா நேற்று நீங்க ரொம்ப அருமையா பாடிருந்தீங்க சார், புதன்கிழமை நீங்க சூப்பரா பாடிருந்தீங்க. அந்த பாட்டு ரொம்ப கஷ்டம், டைரக்டா நம்ம போன்ல பாடுறது. நீங்க அற்புதமா எடுத்த அந்த சங்கீதம் பாட்டு சூப்பரா பாடிருந்தீங்க சார்.
1: ஏதோ கிண்டல் செய்கிறீர்கள், இருக்கட்டும், பரவாயில்லை
0: சார். நிஜமாவே சார், அதுக்கு பயங்கர எஃபோர்ட் போடணும். நீங்க அந்த எஃபோர்ட்டை கொடுத்தீங்க அன்னைக்கு, ரொம்ப சூப்பரா இருந்தது.
1: நன்றி.
0: மியூசிக் இல்லாம அந்த பாட்டை பாடுறது ரொம்ப கஷ்டம், அதனால சொன்னேன். ரொம்ப சூப்பரா பாடிருக்கீங்க.
1: நன்றி நன்றி.
0: தேங்க்யூ சார்.
1: நன்றி. கோவையிலிருந்து பத்மா அவர்கள் அருமையான ஒரு பாடல் வசந்த காலங்கள் அழகாக படிக்கின்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் வணக்கம், நான் திருச்சி பொன்மணி.
1: லதா ரஜினிகாந்தன். எனக்கு ஒரு நிமிடம் பயம் வந்து விட்டது, என்ன நம்ம வானொலிக்கு லதா ரஜினிகாந்த் வந்து விட்டார்களோ என்று. மகிழ்ச்சி. லதா உமா தரவர்களை வருக வருக என சபரி வானொலி சொந்தங்கள் சார்பாக வரவேற்கிறோம். வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன்.
1: மகிழ்ச்சி.
2: உரையாடல்
1: உரையாடல். ஐயோ, எல்லாரும் பாடி சென்றார்கள், நீங்கள் என்ன உரையாடல் என்று சொல்லிவிட்டீர்கள்.
2: எனக்கு ஒருத்தர் உரையாடல் தான் இருக்கு.
1: பாட்டு பாடி சென்றார்கள், உரையாடல் என்று ஒரே வரியில் அனைவரையும் கிழித்து விட்டீர்கள்.
2: அவர்கள் பாடுறதெல்லாம் சிறப்பா இருந்துச்சு, ஆனா அவங்க மனசை விட்டு உங்கள்ட்ட பேசினாங்களே எல்லாரும்.
1: ஓ, அந்த உரையாடல் சொல்கிறீர்கள். நான் பாடியவர்களைத்தான் உரையாடல்கள் என்று சொல்லிவிட்டீர்கள் என்று. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு ஒரு நிமிடம் பயமே வந்து விட்டது, தலை சுற்றிலே வந்து விட்டது. என்னடா இது, எவ்வளவு நேரம் பாடி சென்றார்கள் உரையாடி சென்றார்கள் என்று சொல்லிவிட்டீர்கள்.
2: இல்லைங்க தம்பி, பாடிட்டு போனோன்றதுக்காக தன்னுடைய உணர்வு வந்து ராஜேஷ் சொல்ல வரேன்.
1: மகிழ்ச்சி. பாருங்க உங்கள் பாடலை பாடுங்க.

பொட்டிட்டு கோல மஞ்சள் தாரு வீட்டு பூமாலை சூட்டி வைத்து பூசி போன் செய்து

0: வருக கொடு விலங்கு எங்கள் வீட்டில் கொழுதிருக்க வருக வாசலிலே மாக்கோலம் வீட்டிலே லட்சுமீகரம் வாசலிலே மாக்கோலம் வீட்டிலே லட்சுமீகரம்
1: நான் வந்து ஐஸ் வைக்கலையே.

0: மறந்து விட்டதா நிச்சயமா. வெள்ளிக்கிழமை நன்னாளில் ஒரு அருமையான பக்தி பாடல் அம்மன் பாடல் எடுத்து வந்தீர்கள், அழகாக இருந்தது கேட்பதற்கு மகிழ்ச்சி. நன்றி நன்றி. திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள் அருமையான ஒரு பாடல், திருவிளக்கே ஏற்றி வைத்தேன் திருமகளே வருக என்று வரவேற்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம். தஞ்சாவூர் புன்னையூர் பாடிப்பாண்டியன்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன், நல்லா சௌகரியமா இருக்கேன்.
0: மகிழ்ச்சி ஐயா, நன்றி. சிறப்பு பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடலை
1: பாடல பாடுறையா.
2: கங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தள தளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா, தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள், தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள், தான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு, கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா, தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள், காலையில் மலரும் தாமரை பூ அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ, காலையில் மலரும் தாமரை பூ அந்தி கற்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும்
3: அடியம்மாடி,
2: தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா.
0: அருமை அருமையாக இருந்தது ஐயா. ஐயா அந்த கட்டி தங்கம் வெட்டி எடுத்தீர்களால் கொஞ்சம் எனக்கும் அனுப்பி வைங்கள் ஐயா.
1: கட்டி தங்கம்?
0: ஆமா ஐயா, இப்போ கஷ்ட காலத்தில்
1: இருக்கு.
0: நீங்க ஒரு கட்டி வெட்டினா போதும் ஐயா, அதுவே போதும் ஐயா, கிலோ கணக்கெல்லாம் தேவையில்லை ஐயா.
1: கவிதை எழுதலாம் கண்ணதாசன் ஐயா, அவருக்கே கட்டி தங்கம் கிடைச்சதா தெரியல.
0: கட்டி தங்கம் அவருக்கே கிடைத்ததா என்று தெரியவில்லை,
1: கிடைச்சதா தெரியல.
0: இப்போ நீங்க வெட்டி எடுத்தீர்களால் கொடுங்கள் ஐயா, பெற்றுக்கொள்கிறேன்.
1: நன்றி.
0: வாருங்கள், சிறப்பாக பாடுங்கள். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கணிந்த நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
4: நலமா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும்? உங்க வீட்டில்?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நலமாக என்று விசாரிப்பது யார் என்று அறிமுகம் செய்து கொள்ளுங்கள்.
4: நான் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயந்திரன் சார்.
0: வாருங்கள் வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமா இருக்கோம் சார் நாங்கள் எல்லாரும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடுங்கள்.
4: அம்மன்
0: பாடலை ஒன்று எடுத்து விடுங்கள். எங்களுக்கு
4: ஐயப்பன் பாட்டு பாடுறேனே.
0: சிறப்பு பாடங்கள் எது வந்தாலும் பக்தி பாடல்கள் என்றால் விரும்பி கேட்போம்.
4: சரிங்க சார், ரொம்ப நல்லது. சரி, அதாவது இது வந்து பக்தி பாடல், படத்தின் பாடல் இல்ல சரிங்களா?

0: அருமை அருமையாக ஐயப்பனை வரவேற்றீர்கள். ஆனால் எங்கு வந்தார்? பஜனை குழுவிற்கு வந்தார். நெல்லை மாவட்ட புதுக்குடியில் அப்படி என்று ஒரு வரி சேர்ந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும்.
1: இருந்திருக்கும். அது வந்து நாங்கள் வந்து மதுரையில் இருக்கும் அப்போ அந்த ஒரு பஜனை நான் கேட்டேன்.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. இந்த பாடல் கொஞ்சம் வேகமாக வரும். அந்த வரையப்பா இந்த வரையப்பா ஐந்து மலை தான் கடந்து அப்படி என்று வேகமாக வரும் என்று நினைக்கிறேன். அதை மென்மையாக அழகாக நிதானமாக பாடி சென்றீர்கள். சிறப்பாக
1: சார், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சார் பாட்டு.
0: நிச்சயமா நிச்சயமா. ஆனால் இன்னும் பத்து நிமிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறப்பாக இருந்தது.
1: அவங்க அவசரமா பாடுவாங்க.
0: ஆமா,
1: நாங்க வந்து நான் வந்து பஜனை பாடும்போது இந்த வீட்டுக்கு வீடு நாளைக்கு ஒரு பஜனை இருக்கு சனிக்கிழமை, முருகன் பஜனை வீட்டுல. தலைப்பிள்ளைக்கு 7 மாச பூஜை வயிற்றுல இருக்கும். அப்பா சொரிமுத்து அய்யனார் பூஜை தான் நாளைக்கு. நாங்க அங்க வந்து போய் பாடணும்.
0: சிறப்பு. அருமை அருமை. மகிழ்ச்சியாக இருந்தது கேட்டு ரசித்தோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றிங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
0: மகிழ்ச்சி வாருங்கள்.
1: நல்லதுங்க நல்லதுங்க.
0: நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் அழகான ஒரு ஐயப்பன் பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:11. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: சென்னையிலிருந்து. வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: ரொம்ப அருமையா இருக்கும் சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: நன்றி.

பாடும் மொழி குழல், பூவாடும் குழல் எழில், நீ ஆடும் எழில் வரும் சிலையில் மோகன கலையே, வண்ண வண்ண மொழியில் வானவரமுதே, ஆசை நெஞ்சின் தெய்வம் நீயே, பேசுகின்ற வீணை நீயே, கணிதழமுதினை வழங்கிடாருகினில் வா நன்றி.

சீயன்றன் மோகத்திலாட இறங்கி வந்தாலோ.

0: நன்றி சுகோதரம்.
1: அருமை, அருமையாக இருந்தது. சிறப்பான ஒரு பாடல், மென்மையான பாடல், அழகாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றிகள்.
0: ஒரு நிமிஷம், என்னுடைய கணவர் பாடுகிறார்,
1: கொடுங்க.
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம். வாருங்கள்.
2: சௌக்கியமா இருக்கும் என்று கேட்கலாம். முயற்சிகள் அருமையாக இருக்கு.
1: நன்றி ஐயா, நன்றி. உங்கள் ஆதரவு எப்போதும்.
2: ஆமா, நான் ஒரு பாடல் பாடுகிறேன் ஐயா.
1: பாடுங்கள் ஐயா.

0: தொடர் கதை உணர்வுகள் சிறு கதை ஒரு கதை என்றும் முடியலா முடிவிலும் ஒன்று தொடரலா இனியல்லா சுகமே இனியல்லா சுகமே.
1: அழகு அழகு சுகமாக இருந்தது ஐயா கேட்பதற்கு, இனிமையாக அழகாக மகிழ்ச்சி ஐயா, சிறப்பு சிறப்பு அருமை அருமை ஐயா. ஒரு சின்ன ஒரு உறவுகள் அப்படி என்று சொன்னீர்கள், உறவுகள் தொடர்கிறது என்று. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, உங்கள் வீட்டில் ஏன்னா சேத்த இப்படி வாரேலா அப்படின்னு கூப்பிடுவார்கள் ஐயா? நீங்கள் எப்படி கூப்பிடுவீர்கள்?
2: இல்லைங்க, அதெல்லாம் ஒரு காலம், அந்த காலத்துல பண்ணிட்டுதாங்க. இப்ப நம்ம எல்லாரோடையும் பழகிறோம், எல்லாம் ஜாலியா இருக்கிற மாதிரியா, அதனால அந்த மாதிரிலாம் இப்ப இல்லவே இல்லை. ஆக்சுவலா ஓவரா சொல்றாங்க, சினிமா எல்லாம் காட்டுறாங்களே தவிர அது அந்த மாதிரி இருக்கு, இருந்தது ஒரு காலத்துல. எங்க அப்பா அம்மா எல்லாம் கூட
1: இப்போது அது இல்லை என்று ஏதாவது வருத்தம் இருக்கிறது ஐயா?
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஜாலியா இருக்கும்.
1: நீங்கள் எப்படி அழைப்பீர்கள் என்று அவரை கேட்கிறேன். அவர் எப்படி
3: நாங்கெல்லாம் வந்து இப்போ அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுறதே கிடையாது, சினிமால தான் ஜாஸ்தி காமிச்சுக்கிறாங்க. ஏன்பா அப்படியே வா, அவங்க அவர் அம்மான்னு கூப்பிடுவாரு, நான் வந்து ஏன்பான்னு கூப்பிடுவேன்.
1: இப்போ ஓஹோ சரி சரி, அப்பொழுதுதான் அப்படி இப்படி இல்லை, இப்ப இல்லை,
3: இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஜெங்கடா யாரும் கூப்பிடுறது இல்ல.
1: இப்ப நேரடியா பேரை விட்டே கூப்பிட்டு

0: உங்களுக்கிடம்
1: சண்டையா வந்தது இல்லையா?
0: சண்டையெல்லாம் வராம இருக்குமா சார், எல்லா வீட்லயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி
1: தானே,
0: ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் இல்லன்னா அது எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்?
1: அப்ப டா வராமலும் இருக்காது, டா வரணுமே. அப்போ எங்க வீட்டில் சண்டை வந்தால் டா வருகிறது, அதனாலதான் எப்படி என்று
0: கேட்டேன்.
1: அதாவது இப்போ பக்கத்தில் தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், டா என்று கூட சொல்லவில்லை, கை வருகிறது. இதையெல்லாம் சொல்கிறீரா என்று அடிக்கிறார்கள் என தெரியவில்லை, பார்ப்போம். சரி, நன்றி, மகிழ்ச்சி. அழகாக பாடினார், மகிழ்ச்சி. சென்னை அம்பத்தூர் அகிலா அவர்களும் ஸ்ரீதர் ஐயா அவர்களும் அழகாக பாடினார்கள், அவர்களுக்கு இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? முதலில் மன்னிக்கவும், நீண்ட நேரமாக உங்களை காக்க வைத்து விட்டேன், மன்னிக்கவும்.
2: குடும்ப நலன்களையும் சொன்னாங்க இல்லையா?
1: சிறப்பு. உங்கள் நலன்களையும் சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீர்கள், என்னவென்று?
2: நாங்கள் நல்லா இருக்கோம், சிறப்பா இருக்கோம். ஒரு தெளிவான அவங்க மேடம் சொன்ன மாதிரிதான், தெளிவான புரிதல் இருக்கிறதுனால வாழ்க்கை சிறப்பா போய்கிட்டு
1: இருக்குங்கப்பா. சிறப்பு. சண்டையே வந்தாலும் நீங்கள் வேற ஒரு டியூன் போட்டு மாற்றி விடுவீர்கள். அவர்கள் சென்றால் திசையில் சென்று அவர்களை மாற்றி, இப்போது பாட்டுக்கு மெட்டுக்கு பாட்டு என்ற போல் நீங்கள் ஒரு பாடலில் மெட்டு போட்டு நீங்கள் ஒரு வசனம் எழுதி
2: பாடுவீர்கள்.
1: சிறப்பு, சிறப்பு. அழகாக சொன்னீர்கள். பாடுங்கள்.
2: இது உணவு வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறதுக்காக
1: எழுதப்பட்டது.
2: உணவு, உழவு,
1: உழவு தொழில். சிறப்பு, உழவு தொழில்.
2: உழவு செய்ய மறக்கவே நான் செல்லையா ஹோய், அட என்னையா ஹோய், நீ சுணங்காம நாட்டு பொன்னையா ஹோய், அடைய கண்ணையா ஹோய், அது நம்ம வாழ்வையே ஏற்றமாய் மாற்றிடும். உழவு செய்ய மறக்கவே நான் செல்லையா ஹோய், அட என்னையா ஹோய், நீ சுணங்காம நாட்டு நடு பொன்னையா ஹோய், அட கண்ணையா ஹோய், அது நம்ம

வீடு ஆடு மாடு கிட போடு, மண்ணுக்கேத்த விதைய சேர்ந்து எடு, நிலங்களுக்கு ஏத்தபடி தயங்காதே நின்று மயங்காதே, நமக்கு இடையே துணையே துணையே ஹோய், உழவு செய்ய மறக்க வேணா செல்லையா ஹோய், அடையனையா ஹோய், நீ சுணங்காம நாத்து நடு பொண்ணையா ஹோய், அடக்கண்ணையா ஹோய், நம்ம வாழ்வையே ஏற்றமா மாற்றிடும், ஆடி பிறந்தவுடன் விதைய நடு அதில் பலன் இருக்கு, பின்னால மழை நல்ல

0: வீடு வயலுக்கு தான் இயற்கை ஊரம் போடு, நல்லா விளைஞ்சு வரும் கை மேற்பலன தரும், கண்ணையா பொன்னையா சென்னையா என்னையா போ. உழவு செய்ய மறக்கவே நான் கொள் செல்லையா போய் கடை என்னையா போய், நீ குழங்காம நாட்டு நடு பொன்னையா போய் கடை கண்ணையா போய். அது நம்ம வாழ்வையே ஏற்றமா மாற்றிடும், வாழ்வையே ஏற்றமாய் மாற்றிடும்.
1: சிறப்பு, அருமையாக அருமையாக ஒரு அருமையான பாடலை, வேற ஒரு பாடலின் மெட்டில் சிறப்பாக உழவு தொழிலை பற்றி சிறப்பாக பாடினார்கள். உங்களது பரமக்குடி
2: தானே?
1: அதனுடைய சிறப்பு?
2: அதனுடைய சிறப்பு வந்து கமலஹாசன் பிறந்த ஊரு.
1: எனக்கு அப்படி தோன்றவில்லை.
2: கமலஹாசன் பிறந்த ஊரு, யமுனேஸ்வரம் பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம்
1: உங்களுக்கு தெரிந்தது அதுதான், நான் சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க.
1: ராஜேஸ்வரி அவர்கள் பிறந்தவரா? ஆமா, எனக்கு அவர்களெல்லாம் தெரியாது, இப்பொழுது உங்களை தான் தெரியும். பரமக்குடி என்றவுடன் ராஜேஸ்வரி என்பவர்கள் தான் ஞாபகத்திற்கு வரும் எனக்கு.
2: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: பாடினீர்கள்.
2: அடையாளம் தெரியாம ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கும்.
1: ஆமா,
2: ஆனா எல்லாரும் ஒன்றிணைந்து
1: உங்கள் பெயரை தான் சொல்ல வேண்டும். முதலில் உங்கள் பெயரை சொல்லிவிட்டு பிறகுதான் மற்றவர்கள் பெயரை சொல்ல வேண்டும் என்பது
2: என்னுடைய
1: தாழ்மையான கருத்து. தாழ்மையான கருத்து.
2: எவ்வளவு பெருமையா கொடுத்திருக்கீங்க.
1: நாம் பிறந்த ஊர் நமக்கு பெருமை, மற்றவர்கள் பிறகுதான் மற்றவர்களுக்கு. பரமக்குடிக்கு பெயர் வாங்கி தந்து விட்டீர்கள், மகிழ்ச்சி. நன்றி.
2: ரொம்ப மகிழ்ச்சிங்க. கோவையில இருந்து ராஜேஷ் உங்க குடும்ப உறுப்பினர்கள், உங்க குடும்பத்தார்கள் பாட்டு படிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாருமே எல்லா மக்களுமே ரொம்ப சிறப்பா படிக்க பாடுறாங்க. ஐயப்பன் பாட்டு அந்த அம்மா இந்த சடங்கையோட பாடினது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஏற்ற தேன் சுவை போல காதுக்கு இனிமையா இருந்துச்சு. அதுதான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காரு. நினைத்தாலும் நல்லவை கேட்க, அனைத்தாலும் ஆன்ற பெருமை
1: தெரிஞ்சிருக்காரு. சிறப்பாக இரண்டே வரியில் அழகான ஒரு திருக்குறளை சொல்லிவிட்டீர்கள்.
2: வாழ்க்கை
1: பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடிக்கின்றார்கள். அழகான ஒரு மெட்டில் செவ்வந்தி பூ முடிச்ச சின்னையா என்ற பாடல் என்று நினைக்கிறேன், தெரியவில்லை. அழகாக பாடிச்சென்ற அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து அழைப்பது?
3: திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அமர்நாத் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது ஐயா உங்களுடன் உரையாடி. முன்பு எப்போ தமிழ் பாடியிருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறேன், வந்திருக்கிறீர்கள். மீண்டும் வந்ததற்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி
3: நன்றி நன்றி ஐயா.
1: வாருங்கள் ஐயா, பாடுங்கள், உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம்.
3: பாடுறேன்.

சின்ன போட்டதாவ நீ சேலையாகி போனது.

0: நன்றி நன்றி நன்றி.
1: அருமை அருமை, சிறப்பாக இந்த ஐயா இசையுடன் கூடி அழகாக பாடினீர்கள், இணைந்து சிறப்பாக கரோக்கி சிஸ்டத்தில். இப்போது இன்னொரு ஃபோனில் வைத்து பாடுகிறீர்களே ஐயா?
0: புரியல.
1: இன்னொரு ஃபோனில் வச்சு பாடுனீங்க? அவர்களோட பாடியது உங்க வீட்டுல தெரியுமா ஐயா?
0: தெரியாது.
1: பரவாயில்ல, தப்பித்தீர்கள். இல்லை என்றால் எனக்கு சாப்பாடு இல்லை என்ற போல் உங்களுக்கும் இருக்குமோ இருக்க வேண்டும் நினைத்து விட்டேன்.
0: கண்டிப்பா
1: பார்த்துக் கொள்ளுங்கள் ஐயா, பிழைத்துக் கொள்ளுங்கள், சுதானமாக பிழைத்துக் கொள்ளுங்கள்.
0: நீங்க சொன்ன கரெக்ட் தான்,
1: எனக்கு அனுபவம் ஐயா.
0: நன்றி
1: நன்றி ஐயா, வாருங்கள்.
0: நன்றி ஐயா.
1: திருவாரூர் மாவட்டம் அமர்நாத் ஐயா அவர்கள் அழகாக அழகாக ஒரு பாடலை கரோக்கி சிஸ்டத்தில் எடுத்து பாடி சென்றார்கள், சிறப்பாக இருந்தது. நெஞ்சாந்த நன்றிகளுடன் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: மீண்டும் இணைகிறீர்கள், வாருங்கள், பாடுங்கள்.
2: அனைத்து உள்ளங்கள் அழகாக பாடுகிறார்கள் சார்.
1: சிறப்பு.
2: ஒரு நாலு பாடலா கேட்டு
1: பாடுங்க. இப்போ உங்கள் பாடல்
2: ஒரு அம்மன் பாட்டு பாடட்டுமா?
1: பாடுங்கள்.

0: சார்.
1: சிறப்பு சிறப்பு, அழகாக அருமையாக சின்னஞ்சிறு குழந்தை போல் குரலில் அழகாக பாடினீர்கள். அழகான ஒரு அம்மன் பாடல்,
0: ரொம்ப நல்லதுங்க சார். அதாவது நம்ம சவாரி வானொலி ரொம்ப அழகாக இந்த பாட்டு பாடுவாங்க, நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கு சார்.
1: மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.
0: நல்லதுங்க,
1: அழகா பாடினீர்கள் நீங்களும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, வாருங்கள், நன்றி. நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் அழகான ஒரு சின்னஞ்சிறு பெண் போல அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8 2 7 0 3 3 0 4 9 1, மீண்டும் 8 2 7 0 3 3 0 4 9 1.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டுன்னு நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:38. இந்த நிமிடத்தில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: சோலைசேரிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: எனக்கு
0: ரொம்ப பசி ஆயிட்டு.
1: உங்களுக்கு
0: பிஸி ஆயிட்டு எனக்கு பசி ஆயிட்டு.
1: வரவேற்று
0: பாட சொல்வார்கள். ஆமா, அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: சரி, பாடுறேன். ஒரு அம்மன் பாடல் பாடுறேன்.

அருளே வந்து அருகினில் நின்றிருந்தே வேகம் சிலித்திட நான் அழுதே வாழ்வும் நீ அதில் வளமும் நீ என் மனையினில் துளங்கிடும் மங்களம் நீ எந்த திசையிலும் உன் முகமே

பூஜை செய்தேன். எந்த அன்னை உண்மை உள்ளம் எங்கும் தினம் யாரித்திருந்து நான் வாழ்ந்திருந்தேன். மூடிய கண்ணை திறக்கையிலே

சுற்றி செல்வம் கிடந்த நம்மா வீடெங்கும் மாவிலை தோரணங்கள் சுமங்கலி முகங்களில் பரவசங்கள் என் தாயும் இன்று வந்தாளே அவள் வருகையில் மனையினில் மங்களமே எந்த தீசையிலும் உன்முகமே வந்து கூறு நகை புரிகுதடி எந்த தீசையிலும் உன்முகமே வந்து கூறு நகை புரிகுதடி புவனேஸ்வரி பரிபூரணி புவனேஸ்வரி பரிபூரணி திருவருள் பொழிந்திட வேணும் அம்மா திருவருள்

0: வந்து குருமகி புரிபுதடி.
1: சிறப்பு, அருமையாக இருந்தது. அருமையான ஒரு பாடல், அருமையாக பாடினீர்கள். மகிழ்ச்சி. இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் பாடல் அழகாக இருந்தது. வெள்ளிக்கிழமை நன்னாளில் சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி. நன்றி. தென்காசி மாவட்டம் வேற கேரள மாவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் எந்த திசையிலும் முன்னுருவம் என்று அழகான பாடலை அழகாக பாடிச் சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று வெள்ளிக்கை முன்னிட்டு பக்தி பாடல்கள் நிறைய சொந்தங்கள் பாடி சென்றன. அடியேனும் ஒரு பக்தி பாடலை பாடலாம் என்று நினைக்கிறேன். நேர் சொந்தங்கள் கேட்ட மகிழுங்கள். நேர் சொந்தங்களே,
1: மன்னாலும் நாயகியே, மஞ்சளுக்குள் வாழ்பவளே, என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடி ஒளியும் உடுக்கை

வைக்க மாறியும் விரதம் கொண்டாலே சுவாமி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேண்டும். ஜாதி என்ன ஜாதி, அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. ஜாதி என்ன ஜாதி, அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. பெரிய பாளையத்தில் வந்து பாருங்கம்மா இந்த செய்தியை சொல்லி.

வேண்டும். காற்று மழை வீச வெக்காலிக்கு கூரை இல்லை வாழ, காற்று மழை வீச வெக்காலிக்கு கூரை இல்லை வாழ என்று பலர் சொல்லுவார், அவர் ஒரு உண்மையை தான் அறியார். கோயில் உள்ளம் அதில் கூரை எங்கள் மனம் குறையின்றி வெக்காலி.

ஆதிசிவனாரின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தாலே, ஆதிசிவனாரின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தாலே என்றபோதும் ஒரு பெண் உள்ளம் கொண்டு தில்லை காலி வந்து நின்றாலே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேண்டும். ஐந்து தலை

காட்டுக்குள் நின்று மோனதவும் செய்யும் மாரியம்மா, மாரியம்மன் அலங்காரம் தினம் தினம் காணவரம் வேண்டும். முத்து கொடுத்திடுவா பின்னே வந்து முத்தை எடுத்திடுவா, முத்து கொடுத்திடுவா பின்னே வந்து முத்தை எடுத்திடுவா. நல்ல உள்ளம் கொண்ட நாயகி அவளை புன்னை நல்லூரனில் கண்டேனே மாறி அம்மா.

எல்லையில்லா கருணை வெட்டுவானை எல்லை அம்மன் விழியில் கொண்ட வீணிகளும் வந்த வீணைகளும் மாத்தாவின் பெற சொல்ல ஓடிடுதே பாரு அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேண்டும். மூன்று பேரும் சக்தி முண்டெழுந்து வந்து நின்ற வைஷ்ணவி மூன்று பேரும் சக்தி வந்து நின்று மூன்று நின்ற சக்தி பனி மேலே மாலை மேலே என்னை அவள் வழி மறுத்தாலே கொண்டாதாவத்தினில் வந்து அசுரனை வேரோடு சாய்த்து அருள்.

வருகுதுவார். வீர விழிகளிலே கருணை பொங்கி வருகுதுவார். கோர அரக்கனின் ஐந்து தலைகளை பாதம் அழுத்தீர் கோபத்தை அம்மா.

சுத்துகின்ற ஒன்பது கோள்களும் நீ, பத்து திக்குகளும் நீ, சுத்துகின்ற ஒன்பது கோள்களும் நீ. தேவியில் ஊர்வெட்டும் நீ, பாடுகின்ற ஏழு ஸ்வரங்களும் நீ, ஒரு சத்தியத்தில்

0: மயங்கும் ஆயிரம் கண்ணுடையால் முக்கன் சீவனாரும் மயங்கும் ஆயிரம் கண்ணுடையால் எத்தனை உயிர்கள் பூமியில் உள்ளதோ அத்தனைக்கும் முதலானவள் நீ அம்மா அம்மா சங்கரி சாம்பவியே வருவாள் காளி மனோகரியே சங்கரி சாம்பவியே வருவாள் காளி மனோகரியே சங்கரி சாம்பவியே வருவாள் காளி மனோகரியே சங்கரி சாம்பவியே வருவாள் காளி மனோகரியே சங்கரி சாம்பவியே வருவாள் காளி மனோகரியே.
1: வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது, மன்னிக்கவும் நிறைவடைகிறது. இதுவரை பாடல்களை பாடி சென்ற ஆத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் முதிய புரிந்த நிலை இயக்குனர் சபரிநேசன் ஐயா அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.